வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம்.

உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒன்றாக கூட்டிக் கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை போற்றவும் எங்களுக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய சலாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கும் வேளையில் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதித்து அவரை துதிப்போம். அவரை துதிக்கும் பொழுது அவரை போல் யாருமே இல்லை என்று நாங்கள் கண்டு கொள்வோம். அவர்தான் உண்மையான தெய்வம். எல்லாருமாய் சேர்ந்து அவரை துதிப்போம். ஹல்லேலூயா.

பாதத்தில் விழுந்து அவரை ஆராதிக்க ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களுக்கு அவருடைய கிருபைகளை ஊற்றுவாராக. அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கிற வேளை இந்த நேரத்தில் நாம் தேவனுக்கு நம்முடைய கையை உயர்த்தி கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது திறக்கப்படாத கதவுகளை ஆண்டவர் திறந்து தருவார். வெற்றியை அவர் எங்களுக்கு கொடுப்பார். உண்மையுள்ள தெய்வம் அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உங்கள் பாரங்களையும் உங்கள் வேதனைகளையும் கண்ணீரையும் துடைக்கிற தேவன் என் இயேசு. வாழ்க்கையில் என்ன செய்வதென்று தெரியாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதரனே சகோதரியே, இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமம் உங்கள் வீடுகளில் பாயட்டும். விடுதலை இப்பொழுதே வரட்டும். சுகமினமாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தினால வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வற்றாத நதியார் பாரும் பொதகரே, வற்றாத நதியார் பாரும் பொதகரே, வற்றாத நதியார் பாரும் பொதகரே, வற்றாத நதியார் பாரும் பொதகரே, வற்றாத நதியார் பாரும் பொதகரே. இதோ இன்னொரு துதிப்பாடல். அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். எல்லா வேளையிலும் நாம் அவரை துதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், நினைக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். நம் உயிரும் மூச்சும் எல்லாமே இயேசுவே. இதோ நாம் அவரை துதிப்போம், ஆராதிப்போம், அவரை போற்றுவோம். வாருங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350.

மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com வெப்சைட் www.sangamam.com சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அபிஷேகத்திற்காக காத்துக் கொண்டிருப்பீர்கள் சொன்னார். இதுவே அந்த நேரம். கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஒரு புதிய விதத்திலே இப்பொழுதே உங்கள் பேரில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தின் நிறைவை

0: அவரை பாட பாட அதிலே இருக்கின்ற மகிமை ஒரு சந்தோஷம் நமக்கு எதிலே கிடைக்கும். Where it can be possible you to and I to be get, there is no any way in this world except His presence. This is the presence of God. அவரை நாம் துதிப்போமா?
1: துதிகளின் பாத்திரன்னே திருசித்தம் போல் நடத்தி துஷன

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: குறிப்பிட்ட நேரத்தில் என் வாழ்க்கையில் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு பயங்கரமான வேதனையின் பாதை. இந்த உலகத்தில் ஏன் வாழ்கிறோம்? ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்? ஏன் இப்படிய நிலம் பிராயத்திலே இப்படிப்பட்ட அவமானங்கள் என்று சொல்லி நான் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு உதவி செய்ய யார் என்னோடு கூட நிற்க போகிறார்கள் என்று சொல்லி நான் என் உள்ளத்திலே நான் கண்ணீரோடு கூட கீபோர்டு வாசித்துக் கொண்டே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். என் அடைக்கலமே, என் ஆறுதலே, உம்மையே நான் தேடி ஓடி வந்தேன் என்கிற பாடல். தேவ பிரசன்னத்தோடு இந்த பாடலை என்னோடு கூட கேளுங்கள். உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நாம் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலே ரட்சிப்படைய வேண்டும். இதற்கென்றே ஆதி முதல் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைந்திடவும் நம்மை கர்த்தர் அழைத்துள்ளார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நம்பிக்கையும் கிருபையா நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தேவன் உங்கள் இருதயங்களை தேற்றி நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவாராக. இவ்வாறாக பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிறார். இதையே நாம் பாடலாய் பாடுவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: நாம் மகிழ்ச்சியோடு பாடுவது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை சொல்லி பாடுவதிலே எத்தனை ஆனந்தம். இப்பொழுதும் அவருடைய நாமத்தை சொல்லி அவரை மகிமைப்படுத்த போகிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுக்கு பலனாயிருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏன் நம்ம சந்தோஷப்படணும் தெரியுமா? வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், கண்ணிகள், பலவிதமான வருத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் எழும்பி வந்த போதிலும் நம் ஆராதிக்கிற தேவன் அவைகள் எல்லாவற்றில் இருந்து நம்மை விடுவிக்கிற தெய்வமாயிருக்கிறார். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை விடுவிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதே தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அப்படி நடத்தி இருக்கிறாரே, அதை நினைத்து நம் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம்.

உயிரோட கர்த்தரை துதிப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும். கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போகாது என்று எழுதியிருக்கிறது. நன்றி நிறைந்த இருதயத்தோட கர்த்தரை துதிப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல் கர்த்தாரே கரத்தை பிடித்து நம்மை நடத்தினாரே. தேவன் எவ்வளவு நல்லவர். சேர்ந்து பாடுவோமா? நன்றி சொல்லி பாடுவேன் நாதனே.

கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நன்மை செய்கிற தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மகத்துவமான காரியங்களை என்னாண்டவர் செய்வாராக. ஹல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலின் தேவன் நம்மை காக்கிற தெய்வமாய் இருக்கிறார். பல நாட்கள், ஆண்டுகள், வருஷங்கள் நம்மை விட்டு கடந்து போனாலும் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒருபோது நம்முடைய தேவன் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, அழைத்த தேவன் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

நியாயாதிபதிகள் 4 அதிகாரம். ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரீச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது, கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோடே கூட கேதேசுக்கு போனாள். அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோட போனான். தெபோராளும் அவனோட கூட போனாள். கேனியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாவின் புத்திரராயிருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயிம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். அபினோகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையில் ஏறிப்போனான் என்று சிசராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, சிசரா 900 இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய அரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான். பாராக் ரதங்களையும் சேனையையும் புறஜாதிகளுடைய அரோசேத் மட்டும் துரத்தினான். சிசராவின் சேனையெல்லாம் பட்டய கருக்கினால் விழுந்தது. ஒருவனும் மீதியாயிருக்கவில்லை. சிசரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோட சொன்னாள். அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு ஜமுக்காலத்தினாலே மூடினாள். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமாயிருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அப்பொழுது அவன், நீ கூடார வாசலிலே நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான். பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான்.
பின்பு சிசராவை தொடர்கிற பாராக் வந்தான். அப்பொழுது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய், வாரும், நீர் தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாள். அவன் அவளிடத்திற்கு வந்தபோது இதோ சிசேரா செத்து கிடந்தான். ஆணி அவன் நெற்றியில் அடித்திருந்தது. இப்படி தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். இஸ்ரவேல் புத்திரரின் கை கானானியரின் ராஜாவாகிய யாபீனை நிர்மூலமாக்க மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டே இருந்தது. நியாயாதிபதிகள் 5 அந்நாளிலே தெபோராளும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினதின் நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்ததின் நிமித்தமும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளே செவிகொடுங்கள், நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நீர் சேயீரிலிருந்து புறப்பட்டு ஏதோமின் வெளியிலிருந்து நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, வானம் சொரிந்தது, மேகங்களும் தண்ணீராய் பொழிந்தது, கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்தது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சீனாயும் கரைந்தது, ஆனாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்கவழியாய் நடந்தார்கள், தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய்போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய்போயின, நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. இஸ்ரவேலிலே 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டதுண்டோ? ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே, நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். தண்ணீர் மொண்டுகொள்ளும் இடங்களில் வில் வீரரின் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களையுமே பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அது முதல் கர்த்தரின் ஜனங்கள் ஒலிமுக வாசல்களிலே போய் இறங்குவார்கள். விழி விழி தெபோராளே, விழி விழி, பாட்டுப்பாடு பாராக்கே, எழும்பு, அபினோகாமின் குமாரனே

0: அதற்கு பின் சென்றார்கள். மாகீரிலிருந்து அதிபதிகளும் செபுலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். இசக்காரின் பிரபுக்களும் தெபோராளோடு இருந்தார்கள். பாராக்கைப் போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்துவிட்டதென்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. கிலையாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்துவிட்டார்கள். தான் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருந்ததென்ன? ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கானானியரின் ராஜாக்கள் மெகிதோவின் தண்ணீர் அருகான தானாக்கிலே யுத்தம் பண்ணினார்கள். அவர்களுக்கு திரவிய கொள்ளை கிடைக்கவில்லை. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடே யுத்தம் பண்ணின. கீசோன் நதி பூர்வ நதியாகிய கீசோன் நதியே அவர்களை அடித்து கொண்டு போயிற்று. என் ஆத்மாவே, நீ பலவான்களை மிதித்தாய். அப்பொழுது குதிரைகளின் குழம்புகள் பாய்ச்சலினாலே பலவான்களின் பாய்ச்சலினாலேயே பிளந்து போயின. மேரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள். ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாள். தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசராவை அடித்தாள். அவன் நெற்றியில் உருவ கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள். அவள் காலருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவள் காலருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். சிசராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகணி வழியாய் பார்த்து கொண்டிருந்து அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனதென்ன, அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறதென்ன என்று புலம்பினாள். அவளுடைய நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னதுமன்றி அவள் தானும் தனக்கு மறுமொழியாக, அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ அதை பங்கிட வேண்டாமோ? ஆளுக்கு இரண்டொரு பெண்களையும் சிசராவுக்கு கொள்ளையிட்ட பல வருணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பல வருணமான சித்திர தையல் ஆடைகளையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் சித்திர தையலுள்ள பல வருணமான ஆடையையும் கொடுக்க வேண்டாமோ என்றாள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம்.
1: ஏசாயா 32 அதிகாரம். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாழ்வார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்களாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். பதற்றம் உள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும். தெற்று வாயருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். மூடன் இனி தயாளன் என்று மதிக்கப்படான், லோபி இனி உதாரன் என்று சொல்லப்படுவதும் இல்லை. ஏனென்றால் உன்னை காப்பார் மூடன் மூடத்தன பெரிதம் பேசி பசியுள்ள ஆத்மாவை வெறுமையாக வைத்து தாகம் உள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறான். லோபியின் எத்தனங்களும் பொல்லாதவைகள். ஏழைகள் நியாயமாய் பேசும்போது அவன் கள்ள வார்த்தைகளாலே எளியவர்களை கெடுக்கும்படி தீவினைகளை யோசிக்கிறான். தயாளமானவைகளை யோசிக்கிறான். தயாளமானவைகளிலே நிலைத்தும் இருக்கிறான். சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். நிர்விசாரமான குமாரத்திகளே, என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். நிர்விசாரம்.

0: அதிகாரிகளே, ஒரு வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள். திராட்சை பலன் அற்றுப்போம், அறுப்பு காலம் வராது. சுகஜீவிகளே, நடுங்குங்கள். நிர்விசாரிகளே, தத்தளியுங்கள். உடையை உரிந்து களைந்து போட்டு அறையில் இரட்டை கட்டி கொள்ளுங்கள். செழிப்பான வயல்களின் நிமித்தமும் கனிதரும் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள். என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களி கூர்ந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். அரமனை பாழாக விடப்படும். ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும். மேடும் துருக்கமும் எந்தைக்கும் கெவிகளாகும். அவைகள் காட்டுக்கழுதிகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இடமாயும் இருக்கும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆனாலும் காடு அழிய கல்மழை பெய்யும். அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போம். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களில்.
1: யாக்கோபு 2 அதிகாரம். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றிக்கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வசமும் தரித்திருக்கும் மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை நீர் நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரன் பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே போதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாயிருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து
2: கொள்ளவில்லையா?
1: நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்களல்லவோ தூஷிக்கிறார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதவாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படியெனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஏனென்றால் விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபசாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகளில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேதவாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகளில்
2: Recording in progress.
3: கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்புவோம். மத்தேயு விசேஷம் 6 அதிகாரம். மத்தேயு 6 அதிகாரம் 8 வசனம். அவர்களை போல நீங்கள் செபம் பண்ண வருங்கள். அவர்களை போல நீங்கள் செபம் பண்ணாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். செபிப்போம். பரலோகத்தில் நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விளையாடப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம், நன்றி. சபை கூடி வருதலை நேர் ஆசீர்வதித்திரோ மக்க நன்றி. 5 மாதங்களை முடித்து 6வது மாதத்திலே அடியெடுத்து வைக்கும்படியாய் நீ பாராட்டி இருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. நாளுக்கு நாள் நாங்கள் விருத்தி அடைந்து வளர்ச்சி அடைந்து பெருகும்படி நீர் விரும்புகிறபடியால் மக்க நன்றி. வசனத்தின் மூலம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவியானவரே மக்க ஸ்தோத்திரம். சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலாம் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறீர். எங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறீர். இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவுடைய வார்த்தைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் கொண்டு நீர் எங்களோடு பேசுகிறீர், இடைப்படுகிறீர், கற்றுக் கொடுக்கிறீர். அந்த நல்வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வசனத்தை செபமாக மாற்றுவதே சிறந்த செபம். என்னது? வசனத்தை செபமாக்குவதே சிறந்த செபம். வசனத்தை வாசித்து, அதை தியானித்து, அதை அப்பியாசித்து, அதை நம்பி, அதை விசுவாசித்து, அதை அறிக்கை செய்து தேவனுக்கு தெரியப்படுத்துவதே. அல்லேலூயா. தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார் வசனத்தை. அந்த வசனத்தை வாசித்து, அதை விசுவாசித்து, அதை நம்பி, ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கிறீரே, இதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுவதே சபமாகும், உன்னதமான சபம், தேவனுக்கு பிரியமான ஒரு சபம். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? அழுது கூப்பாடு போட்டு எனக்கு இந்த அதை தாரும், இதை தாரும், வீட்டை தாரும், நீதியை தாரும் அப்படின்னு சொல்லி கேட்கறது சபம் கிடையாது. அது பழைய ஏற்பாடு. அழுது கூப்பாடு போட்டு கண்ணீர் விட்டதெல்லாம் பழைய ஏற்பாடு. தாவீது தன் கண்ணீரினாலே கட்டிலை நனைத்தான் இருக்கு. அன்னாள் வந்து தன் இருதயத்தை தேவனுடைய பாதத்திலே ஊற்றி விட்டாள் இருக்கு. கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாடு வந்து விசுவாசம் உள்ள சபம். அல்லேலூயா. விசுவாசம் உள்ள சபம் புதிய ஏற்பாடு. விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொன்ன காரியங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவைய விசுவாசிக்கணும். கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்ட இயேசுவை விசுவாசிக்கணும். கல்வாரி சிலுவையில இயேசுப்பட்ட தரித்திரத்தை நம்பணும். கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை நம்பணும். கல்வாரி சிலுவையில மறித்த இயேசுவை நம்பணும். 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்பணும். அதான் சபம். கரங்களை தட்டி கத்திரம் கட்டுவோம். அல்லேலூயா. இதை விட்டுட்டு அதத்தாரும் இதத்தாரும் அப்படின்னு சொல்லி ஏதோ போய் கம்ப்ளைண்ட் பண்றது மாதிரி ஒரு அதிகாரிகிட்ட போய் கம்பளின் பண்றது மாதிரி அது இல்லை இது இல்லை பிரச்சனையா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு, ஒரே குறையா இருக்கு, நானும் சொல்லி சொல்லி பாக்குறேன் ஒண்ணுமே ஆக மாட்டேன்னு போய் அதிகாரிகிட்ட போய் கம்பளின் பண்றது மாதிரி தான். அப்ப கம்பளின் பண்ணும்போது குற்றவாளிக்கு எப்படி இருக்கும், பயங்கர கோபமா இருக்கும். அப்ப அந்த மாதிரிதான் இன்னைக்கு இயேசு இடத்துல போய் எனக்கு அது இல்லை இது இல்லை, நான் தரித்திரமா இருக்கிறேன், நான் ஏழ்மையா இருக்கிறேன், நான் கடனா இருக்கு, ஒண்ணுமே வழங்க மாட்டேங்குது, இது புசாசியம் செபம் சரிங்களா. அழுது கூப்பாடு போட்டு கும்மிய அழுது புலம்பி குறை சொல்லி முறுமுறுத்து சண்டை, அப்ப தேவனவே நம்பல. இந்த மாதிரி அழுது கூப்பாடு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல அழுது கூப்பாடு போட்டு அது இல்ல இது இல்ல அதத்தாரு இதத்தாரு செவம் பண்றவன் இன்னும் இயேசுவை அறியவில்லை, கல்வாரி சிலுவை அறியவில்லை, இயேசுவின் வல்லமை அறியவில்லை, இயேசுவின் வார்த்தை அறியவில்லை அல்ல இல்லையா. இயேசுவை அறிந்து கொண்டவன் தகப்பனை அறிந்து கொண்டவன் எந்த பிள்ளையாவது தகப்பன எங்க அப்பா உயிரோடு இருக்கிறாரு, எங்க அப்பா இருக்கிறாரு, அவர் எனக்காக பாடுபட்டு இருக்கிறாரு, அவர் எனக்காக எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு அப்படின்னு நம்புவானா? அப்பா இல்லாதவன் தான் கவலைப்படணும். ஆனா இவர் உன்னதமான தகப்பன், உண்மையான தகப்பன், சிநேகிதர், நண்பன், தாயும் தகப்பனுமாக இருக்கிறார். கரங்களை தண்ணி கர்த்தம் கொடுத்துமா இல்லையா, இல்ல அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்கிறார். அப்ப வசனத்தை செபமாக மாற்றுவதுதான் செபம், அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு பிறகு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆவியானவருக்கு தோத்துறோம். முன்னாலே அது இல்ல இது இல்ல, அந்த ஊழியக்காரர் எப்படி இருக்கிறா, இந்த ஊழியக்காரர் இருக்கிறா, நானும் ஊழியம் தானே செய்யறேன், எனக்கு அது இல்ல இது இல்ல. இப்ப இப்ப வந்து எனக்கு எதுவுமே எல்லாமே உடையவர். அவர் சொல்றாரு வானமும் பூமியும் என்னது நிறைந்திருக்கின்றாரு. வானம் வானம் எனக்குரியது, பூமியையோ மனு புத்திரனு கொடுத்திருக்கிறேன் இல்லையா. எல்லாமே பூமியில இருக்கிற எல்லாமே நமக்கு தான். சங்கீதம் 2:8 என்ன சொல்றது, என்னை கேளு மக்கள் சாதிகளை சுதந்திரமா பூமியிலே சொந்தமாக தருவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சாதிகளை தாருன்னு சொல்லக்கூடாது, சனங்களை தாருன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே நீ சனங்களை எனக்கு வைத்திருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம், பூமி முழுவதும் எனக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். செபத்தை அப்படி மாத்தணும், அதைத்தாரு இதைத்தாருன்னு கேட்கக்கூடாது. இன்னைக்கு அதை நம்ம தெளிவாக கற்றுக் கொடுப்போம். ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம செபத்துக்காக எடுத்துக்கொள்ளுகிற, செபத்துக்காக ஒரு மாடலை தெரிந்து கொள்ளுகிற ஒரு சங்கீதம், 23 சங்கீதம் அல்ல இல்லையா. ஆராதனையில அதுக்காகத்தான் ஆராதனையிலும் 23 சங்கீதத்தை வாழ்த்தோம். இன்னைக்கு நம்ம செபமாக மாற்ற போறது, அது வசனத்தை எப்படி செபமாக மாற்றுவது அப்படிங்கிறத 23 சங்கீதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போறோம். 23 சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். 23 சங்கீதம் எடுத்து வச்சுக்கோங்க. முதலாவது நம்ம என்ன பார்க்க போறோம், பழைய ஏற்பாடு கூப்பாடு போடுவது, புதிய ஏற்பாடு விசுவாசம் உள்ள செபம். விசுவாசம் உள்ள செபம் என்னது அந்த வசனத்தை எடுப்போமா. யாக்கோப்பு முதல்ல விசுவாசிப்பதே செபம். நல்லா கவனிங்க, இயேசுவை விசுவாசிப்பது, கல்வாரி பாடுகளை விசுவாசிப்பது, அதை பேசுவது, அதை அறிக்கை செய்வது, சுதந்திரிப்பதுதான் செபம், உன்னதமான செபம். முதலாவது விசுவாசிப்பதே செபம். யாக்கோப்பு 5:15 விசுவாசம் உள்ள செபம் பிணியாளிய ரட்சிக்கும். என்னது விசுவாசம் உள்ள செபம் பிணியாளிய ரட்சிக்கும் சொல்லப்படுது. அப்ப வியாதியை சுகமாக்குறதுக்கு ஆண்டவரே என் வியாதியை குணமாக்கும், எனக்கு ஒரே வலியா இருக்கு, ஒரே வேதனையா இருக்கு, ஏன் மச்ச பணம் பூரா மருத்துவமனைக்கு போகுது, இது குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டை வந்து சிலுவைக்கு முன்பாக வைக்கக்கூடாது, விசுவாசத்தை தான் சிலுவைக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிப்பை தான் சிலுவைக்கு முன்பாக வைக்கணும். ஆண்டவரை மகிமைப்படுத்துவ

துன்பாக்கணும். அந்த வியாதி சிலுவையில சுமந்து கப்பட்டது அல்ல இல்லையா, உங்களுக்கு சுகர் கிடையாது, ஆனா நீங்க சுகரை வரவேற்கிறீங்க, சுகரை மகிமைப்படுத்துறீங்க. சுகரை பத்தி பேசவே கூடாது. கிறித்தவ விசுவாசிகள், கிறித்தவ ஊழியக்கார சுகரை பத்தி, பலவீனத்தை பத்தி, வியாதியை பத்தி வாயில பேசவே கூடாது. அது வந்து பேய், பேய பேசக்கூடாது வாயில. அப்ப வேஷத்தை இயேசுவத்தான் உயர்த்தணும், இயேசுவை மகிமைப்படுத்தணும் அல்ல இல்லையா. அப்ப விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலேயே ரட்சிக்கப்பட்டது. நீங்க எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பவே உங்க வியாதி சிலுவையில முடிஞ்சது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உங்க நோய்களை சிலுவையில சுமந்து விட்டார், உங்க பேய்களை சிலுவையில சுமந்து விட்டார், உங்க பலவீனங்கள், தரித்திரங்கள், கடன்கள் எல்லாமே சிலுவையில சுமந்து விட்டார். ஆனா உங்களுக்கு இருக்கிறது மாதிரி இருக்கும், அதற்கு எதிர்த்து நின்று போராடணும். இயேசுவ நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துறேன், கடன்கார ஆவிகளை சபிக்கிறேன், வியாதியை உன்னை இயேசுவ நாமத்துல சபித்து விரட்டுகிறேன். அந்த விரட்டக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உங்களை கொடுத்திருக்கிறார் அல்லேலூயா. அப்ப விசுவாசம் உள்ள செவம் புண்ணியாலிய ரட்சிக்கும். மத்தேயு 21:22 சொல்றாரு, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் செபத்தில எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள் அல்லேலூயா. அப்ப செபத்துல எதை கேட்கிறோம், எதை கேட்கிறோம், ஜெபத்துல எதை கேட்கணும், விசுவாசத்துல கேட்கணும். ஆண்டவரே, என்னை சுகமாக்கி விட்டதற்காய் தோத்திரம், என்னை குணமாக்கி விட்டதற்காய் தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போய் பார்க்கணும் அல்ல இல்லையா. நமக்கு சுகம் இல்லையா, சுகம் இருக்கிறது மாதிரி விசுவாசிக்கணும். பணம் இல்லையா, பணம் இருக்கிறது மாதிரி பேசணும். ஆளுகை இல்லையா, ஆளுகை இருக்கிறது மாதிரி பேசணும். தெருவுல பிச்சைக்காரி மாதிரி நடக்க கூடாது அல்ல இல்லையா. கடைக்காரி மாதிரி நீங்க முதல்ல நடக்க கூடாது. கடை இருக்கலாம், நீங்க ராஜா மாதிரி நடக்கலாம், ஆனா அவன் பேசுவேன் பாரு, வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியல, அவனுக்கு நடைய பாருண்டுவான். நடை நல்லா நடக்கணும், இயேசுவை போல நடக்கணும், இயேசுவை போல பேசணும், இயேசுவை போல செபிக்கணும், இயேசுவை போல விசுவாசிக்கணும் அல்ல இல்லையா. இப்படி பண்ணும் போது அந்த லக்கல் பண்றியா பார்த்தல, அவன் கடன் அவனை தூக்கி முன்னாலேயே சிலுவையில சுமந்துட்டேன், உன் தரித்திரத்தை சிலுவையில சுமந்துட்டேன், உன் நோய்களை நான் சிலுவையில சுமந்துட்டேன், இப்ப அதுக்குமா வந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்க, நான் செஞ்சு முடிச்சுட்டேன், தோத்திரம் பண்ணிட்டு போமான்றுவார் அல்ல.

0: நம்மை காக்கிறவர், இரவென்று பகலென்று பாராமல் நம்மை காக்கிறவர். ஒருபோதும் அவர் நம்மை வழி நடத்தாமல் இருந்ததே இல்லை. ஒவ்வொரு நாளும்
1: நண்பர்கள் எல்லாம் இருக்கலாம், உறவுகள் எல்லாம் இருக்கலாம், ஆனால் அத்தனையும் நீர் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். அந்த கல்வாரி சிலுவைக்காய் தோத்துறோம், கல்வாரி பாடுகளுக்காய் தோத்துறோம், கல்வாரியில சித்தப்பட்ட ரத்தத்துக்காய் தோத்துறோம், கல்வாரியில மரித்திர நமக்கு தோத்துறோம், மூன்றாம் நாள்ல உயிர் தெரிந்த நமக்கு தோத்துறோம். பிதாவின் இடத்துல எனக்காக இப்பொழுதும் நீர் வேண்டிக் கொண்டிருக்கிறே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இதுதான் உலகத்திலே விலையேறப்பட்ட மிகச்சிறந்த சபம். கரங்களை கருத்தரை மேம்படுத்துங்க. அதுலயும் அதை விட்டுட்டு கூப்பாடுபடக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் ஒரே ஒரு சபம் தான் இப்ப பண்றேன். மற்றதெல்லாம் துதி தோத்திரந்த வேற ஒரே ஒரு சபம். என்ன சபம் தெரியுமா? வசனத்தை எடுப்பேன், மத்தியில் எடுப்பேன், எடுத்து வச்சுட்டு லூக்காவில் எடுத்து வைப்பேன், எடுத்து திருப்பி வச்சுட்டு அந்த வசனத்தை எடுப்பேன், எடுத்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என் நிமித்தமாக சுவிசேஷத்து நிமித்தமாக தாயவாவது தகப்பனையாவது சகோதரனையாவது சகோதரியாவது வீட்டையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இம்மையிலும் மறுமையிலும் நூறாத்தனையாய் பெறுவான் என்று சொன்னீரே. ஆண்டவரே நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் நான் என் தாயையும் என் தகப்பனையும் என் இனத்தையும் என் சகோதரனையும் என் சகோதரியும் எனக்கு உண்டான வீடு வாசல் உடைமைகள் எல்லாம் போனா போதும் சொல்லி விட்டுட்டு நீ உம்முடைய கர்த்துடைய உம்முடைய வேத புத்தகத்தை மட்டும் கையில தூக்கிட்டு என் மனைவி பிள்ளைய கூப்பிட்டு உன் ஊழியத்தை செய்ய வந்தேனே, உடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேனே, நீர் என்னை கைவிடாத தேவன், உமக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஜெபம் அல்லையா? அதை விட்டுட்டு அந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கிறான், இந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கிறான், நேற்று வந்த ஊழியக்காரன் முன்னேறிட்டான், நேற்று வந்த ஊழியக்காரன் கார் வாங்கிட்டான், இன்னைக்கு வந்த ஊழியக்காரன் டூ வீலர் வச்சிருக்கிறான், எனக்கு டூ வீலர் இல்லையே, எனக்கு எனக்கு எல்லாமே இருக்கு அல்லையா, எனக்கு பெஸ்டானது இருக்கு, நல்ல பாடு நல்ல நல்ல உணவு இருக்கு, நல்ல ட்ரெஸ் இருக்கு, நல்ல நல்லா இருக்கு, நல்ல பணக்காரனா இருக்கிற ஊழியக்காரன் தூங்குறதுக்கு நேரம் இல்லைங்க. நல்லா படுத்தா எட்டு மணி நேரம் நல்லா தூங்குறேன், எட்டு மணி நேரம் நல்லா துதிக்கிறேன், எட்டு மணி நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துறேன். அவன் பாக்கியவானா? நான் பாக்கியவானா? அவன் தூங்குற பாஸ்டர் தூங்கவே நேரம் இல்லைன்றியா? அதுக்கா தேவன் அழைச்சாரு? நல்லா தூங்குறதுக்கு தேவன் அழைச்சிருக்கிறாரு, நல்லா சாப்பிடுறதுக்கு தேவன் அழைச்சிருக்கிறாரு, நல்லா உண்மையா வேலை செய்யறதுக்கு தேவன் அழைச்சிருக்கிறாரு, கிடைக்கிற வருமானத்தை நல்லா அனுபவிச்சு சாப்பிடுறதுக்கு அழைச்சிருக்கிறாரு. சாப்பிட்டதுமோ கொஞ்சத்தை தன் சுத்தி இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் உதவி செய்யும்படிக்கு தான் தேவன் அழைத்திருக்கிறார். அவர் தான் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. வந்தது ஏதோ வந்ததுமே ஏதோ வந்ததுமே ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு ஏதோ ஊழியம் செய்யணும்னு சொல்லி அதை போட்டோ எடுத்து அங்க போட்டு இங்க போட்டு இமெயில போட்டு வாட்ஸ்அப்ல போட்டு யூடியூப்ல போட்டு அதை ரெக்கார்டு பண்ணி பாஸ்வேர்டு பண்ணி பலருக்கு அனுப்பி பொய் கணக்கு எழுதி பொய் ரிப்போர்ட் தயார் பண்ணி பொய் சாட்சிகளை பேச வச்சு அதை வீடியோ எடுத்து சம்பளங்களை வாங்கி பணத்தை வாங்கி கார் வாங்கி லேண்டுகளை வாங்கி பெரிய கட்டடத்தை கட்டி பெரிய வீடை கட்டி நல்லா கோட்டு சூட்டை போட்டு நான் பெரிய ஊழியக்காரன்னு அவன் தேவனால் அழைக்கப்பட்டவனே கிடையாது. அல்லேலூயா. அன்பா இருக்கணும், அரவணைப்பா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், இரக்கமா இருக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும், எல்லாருக்கும் நற்செய்தியை போதிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா மகிழ்ச்சியா இருக்கணும், கிடைக்கிற வருமானத்தை நல்லா சாப்பிட்டு கொஞ்சத்தை எடுத்து தன்னை சுற்றி இருக்கிற ஏழைகளுக்கும் தரித்திரருக்கும் நன்மை செய்து தான தர்மம் பண்ணணும். அவன் தான் தேவனால் அழைக்கப்பட்ட உண்மையான ஊழியக்காரன். தரங்களை கட்சி கத்திரம் மேம்படுத்துங்க. அல்லேலூயா. நம்ம கோட் சூட்டு போட தெரியாதான், கோட் சூட்டு போட தெரியுமா? போட தெரியாதான். இன்னைக்கு போய் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு போனா இன்னைக்கே எடுத்துட்டு வர முடியும். இன்னைக்கு போய் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருவோம், இல்லை யாருக்காவது கேட்டாலே கொடுத்துருவாங்க. எனக்கெல்லாம் அப்படி ஆளுகள் இருக்காங்க, எனக்கு ஒரு கோட் சூட்டு போடணும் ஆசையா இருக்குங்க. நான் கோட் சூட்டு போட்டு கொடிமங்கலத்துல வீதியில் நடந்து வந்தா இப்ப பயங்கரமான பைத்தியக்காரன் போறான்னு சொல்லுவாங்க. அல்ல இல்லையா? அது எந்த இடத்துல போடணும், எங்க போடணும், எப்படி போடணும்? இப்போ ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறாரு, போட்டு சூட்டு போட்டோன்னு இந்த ஆளு பைத்தியம் பிடிச்சிக்கிறேன்னு பேசிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? தமிழமே படித்த பேரறிஞர் அண்ணாவே அமெரிக்கா மாகாணத்துல கதர் வெட்டி கதர் சட்டையை போய் பேசிட்டு வந்தாரு வெள்ளக்காரனுக்கு. அல்ல இல்லையா? அப்படி காலங்கள் அப்படி போயிட்டு இருக்கு. அப்ப கோட் நான் வந்து விக்டர் சேவாளனுக்கு போட்டு சூட்டு நான் போய் இப்ப போய் எடுத்துட்டு வந்துடலாம், போட முடியாதா? கார் வாங்க முடியாதாங்க? கார் வாங்க முடியாதா? ஒரு ரூபா இல்லாம நீ போய் கார் வாங்கிட்டு வர முடியும். அப்படி வசதி வாய்ப்புகள் இருக்கு, கார் கம்பெனியில வசதி இருக்கு. அதுக்கு நாலு பேரை செட்டப் பண்ணி எனக்கு உதவி செய்யுங்க, ஒரு கார் வாங்கி அதை கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க முட்டா பையக. ஏன்னா இந்த கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுக்கு பூரா கேட்க கேட்க கொடுக்குற முட்டாளுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதனாலதான் அவன் வந்து ஊழியம் செய்யாம அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான். கார் வாங்க முடியும், கார் வாங்கிட்டு வந்தா நான் ஊருக்குள்ள வர முடியாது, கொடிமங்கலத்துக்குள்ள வர முடியாது, கேட்டா ரோட்ல தான் நிக்கணும், நைட்ல அவனால உடச்சு போவான், தூக்கிட்டு போடுவான். ஏன்னா இந்த தெருவிலையும் வர முடியாது, இந்த தெருவிலையும் வர முடியாது, பேர்வாதிப்பா இருக்கு, காலராவே வந்துடும். அப்படியே படு. ஆனா கார் வாங்கணும், எப்ப வாங்கணும், எப்ப வாங்கணும்? நம்ம அடுத்த இந்த மலைப்பட்டி பகுதியில் ஆலயம் கட்டணும் இருக்கோம், குறைஞ்சது ஒரு 2000 விசுவாசிகளாவது இருக்கணும், அல்லையா? அல்லையா சொல்லுங்க, 2000 விசுவாசிகள் இருக்கணும். இஎம்ஐ கட்டக்கூடாது, பெட்ரோல் காரை போட்டு பாஸ்ட விசுவாசி கிட்ட சொல்லக்கூடாது, பெட்ரோல் இல்ல ஊழியத்துக்கு போகணும், பெட்ரோல் இல்ல ஏதோ காணிக்கையை பார்த்து போடுங்க, கொஞ்சம் தாராளமா போடுங்க, அப்படி பேசிட்டு இருக்க கூடாது. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்து படிக்க அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கு சொல்லப்பட்டிருக்கு, அல்லேலூயா. அடங்கி இருந்து முறுமுறுக்காத, குறை சொல்லாத, சந்தேகப்படாத அவரை தோத்திரம் பண்ணு, அதான் ஜெபம். அவரை மகிமைப்படுத்து, அதான் ஜெபம். அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, மரித்து இருக்கிறாரு. ஓ தாய் தேவப்பா உனக்காக மரிச்சாங்களா, அண்ணந்தம்பி மரிச்சானா, உற்றார் உறவை நரிச்சாரா, எனக்காக ரத்தம் சிந்திர இயேசுக்காக நான் நிக்கிறேன், அல்லேலூயா, எனக்காக மரித்த இயேசுக்காக நிக்கிறேன், அதுதான் ஜெபம். சும்மா உபவாசம் போட்டு ஜெபம் ஜெபம்னு சொல்லி கூக்குரல் பண்ணி கூப்பாடு போட்டு அதைத்தார இதைத்தார அதுன்னு சொல்லி புலம்பி ஜனங்கிட்ட போய் பணங்களை கலெக்ட் பண்றது ஜெபம் இல்ல, இயேசுவை மகிமைப்படுத்துவதே ஜெபம், அல்லேலூயா. ஆமா, முதலாவது என்ன பார்த்தோம், விசுவாசிப்பதே ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிய ரட்சிக்கும். 5:15, மத்தேயு 21, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வது, அதான் ஜெபம். ரெண்டாவது, வசனத்தின்படி சொல்லி ஜெபிப்பதே ஜெபம், வசனத்தை சொல்லி ஜெபிப்பதான் ஜெபம். வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். எப்படி வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறது? உங்க சூழ்நிலைக்கு தக்கவாறு, கடன் இருக்கா, வியாதி இருக்கா, பலவீனம் இருக்கா, எதிராளிகள் இருக்காங்களா, சூழ்நிலைக்கு தக்கவாறு வசனத்தை எடுத்து அதை வாசித்து அதை தியானம் பண்ணி நம்பி அதற்காக தோத்திரம் பண்ணி அந்த வசனத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துவாதான் ஜெபம். என்னங்க அவர் சொன்ன வசனத்தை அவருக்கு தெரியப்படுத்துறதா, அவர் அப்படின்னா மறந்துடுவாரா அப்படின்றது, அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு மாடலை நான் காமிக்க போறேன். ஒரு மனுஷனை யாக்கோப்பு என்றால் எத்தன், திருடன், கவனிக்கிறீங்களா, திருடன். அந்த திருட்டு பய ஒரு ஜெபம் பண்றான் பாருங்க. ஆதியோமம் 28 எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியோமம் 28 எடுத்துக்கொள்ளுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை எடுப்போம், 32, ஆதியோமம் 32, 9 வசனம், ஆதியோமம் 32:9 வாசிக்கிறேன், கவனிங்க. பின்பு யாக்கோப்பு என் தகப்பனாய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே அப்படின்றான். என்ன சொல்றான் இந்த செபத்தாவே? இது யார் சொன்ன செபம்டா? இது ஆண்டவர் சொன்ன வார்த்தைய ஆண்டவருக்கு காமிக்கிறான். எங்க இந்த வசனத்தை ஆண்டவர் காமிச்சாரு? 28 எடுத்துக்கொள்வோம், ஆதியோமம் 28, ஆதியோமம் 28 எடுங்க, 15 வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, வாசிப்போம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார், அல்லேலூயா. இந்த வசனத்தை தான் யாக்கோப்பு எங்க சொல்றாரு? 32:9 சொல்றாரு. பின்பு யாக்கோப்பு என் தகப்பனாய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாய ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே என்றார், அல்லேலூயா. இதுதான் ஜெபம். இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த இதே ஜெபத்தை இயேசுநாதரும் கோட்பாடு பண்றாரு. மத்தேயு 4 என்ன சொல்றாரு? பிசாசு சொல்றான், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்ன்றாரு. ஏசு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழை பேசுகிறவனே பிழை பண்றாரு. இது எங்க இருக்குன்னா, இஸ்ரேல் தேசத்துக்கு மோசையின் மூலமா கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஏசு எடுத்து அப்படியே சாத்தானுக்கு அப்ளை பண்றாரு. அல்லேலூயா. அப்ப உடனே அவரு முட்டி போட்டு ஜெபம் பண்ணாரா, புதாவின் நாமத்தினால பிசாசு அவனை கடிந்து கொள்கிறேன், புதாவின் நாமத்தினால பிசாசு அப்பாலே போன்றவரு அந்த வனாந்தரத்துல முட்டி போட்டு ஜெபம் பண்ணாரா? ஏசு ஜெபமே பண்ணல, வார்த்தையை பேசுறாரு. வார்த்தை தான் மனிதனுடைய பிரச்சனைக்கு தீர்வு. கர்த்தருடைய வார்த்தை தரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. மனுஷனுடைய வியாதிக்கு பதில் கர்த்தருடைய வார்த்தை, மனுஷனுடைய கடன்களுக்கு பதில் கர்த்தருடைய வார்த்தை, மனுஷனுடைய தரித்திரத்துக்கு பதில் கர்த்தருடைய வார்த்தை, மனுஷனுக்கு வருகிற தோல்விகளுக்கு பதில் கர்த்தருடைய வார்த்தை வெற்றியாக இருக்கிறது. வார்த்தையை சபமாக மாற்ற வேண்டும். அல்லேலூயா. இந்த யாக்கோபு தேவன் சொன்னதை ஞாபகப்படுத்துறான். இப்படி சொன்னீங்களப்பா, நீர் தான் என்ன சொன்னீர், நீர் தான் என்ன அழைத்தீர். அல்லேலூயா. அந்த மாதிரி ஜெபம் பண்ணணும், வார்த்தைய சபமாக்குறது. சரிங்களா. சரி, இப்ப மூன்றாவது என்ன பார்க்க போறோம், வசனத்தின்படி வசனத்தை சொல்லி செவிப்பது எப்படி. இப்ப சங்கீதம் 23 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 23 எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சங்கீதம் 23ல 6 வசனங்கள் இருக்கு, 6 வசனம் இருக்கு. இந்த 6 வசனத்தை 3 ஜெபங்களாக பிரிக்கணும். 3 ஜெப குறிப்பாக நம்ம பிரிச்சு வச்சு உபவாசம் இருந்தோ அல்லது காலையில ஒரு 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கோ அல்லது 2 மணி வரைக்கோ நல்லா ஒவ்வொரு வசனத்துக்கா தோத்திரம் பண்ணி அவரை துதித்து அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி அந்த 2 வசனங்களவா 3 ஜெப குறிப்புகளாக பிரித்து நம்ம ஜெபங்களை ஏற்பாடு போனால் அதை சொன்ன பிரகாரமே நம் வாழ்க்கையில வந்து பலிக்கும். ஏன்னா அவர் சொன்னவர் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் நான் சொல்லி இந்த வார்த்தைகள் நிறைவேறாமல் போகாதுன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பஸ்ட் 2 வசனத்தை சமமாக்க போறோம். சங்கீதம் 23ல 1-2 வசனங்களை வாசிப்போம். கேளுங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் ஆண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இத ஒரு சபமாக்கணும். எப்படி சபமாக்கணும்? பிரச்சனைகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், கடன்கள் இருக்கலாம். அதன் நடுவில் இந்த வசனத்தை நீங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு 100 தடவையாவது வாசிக்கணும், அறிக்கை செய்யணும். இந்த 3 ஜெப குறிப்பையும் சங்கீதம் 23 ஒரு 3 மணி நேரம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு 2 வசனத்துக்கு 1 மணி நேரம், அடுத்த 2 வசனத்துக்கு 1 மணி நேரம், அடுத்த 2 வசனத்துக்கு 3 மணி நேரம் நீங்கள் தேவனை துதித்து தோத்தரித்து மகிமைப்படுத்தி இந்த வசனங்களை 100 தடவை 300 தடவை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது 3 மணி நேரம் ஜெபித்தால் உங்க வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயங்களை நீங்க பார்க்க முடியும். நான் பார்த்துக்கொண்டிருக்கிறேன். என் எதிரிகள் அழிவதை நான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறேன். என் எதிரிகள் மறைவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் எதிரிகள் என்னை விட்டு பிரிந்து மறைந்து போவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சுட்டு இருக்கேனுங்க, அதைத்தான் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னைய வந்து இந்த ஊழியத்துல இவனை இல்லாம ஆக்கணும்னு நினைச்சவன் இன்னைக்கு எங்க இருக்காடே எனக்கு தெரியல. விக்டர் சேவால் காணாம போயிருவான் பேசினவன் திட்டமிட்டவெல்லாம் இங்க என்ன ஆனாங்கன்றே தெரியல. என் எதிரிகள் மறைந்து கொண்டிருக்கிறது, என் எதிரிகள் அழிவதையும் என் எதிரிகள் என்னை விட்டு மறைந்து போனதையும் நான் என் வாழ்க்கையில பார்த்து ரசித்துக் கொண்டு தேவனை துதிக்கிறேன். கரங்களை தெரிவிக்கிறத மேம்படுத்துங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க வேதத்தை திறந்து வைத்து முழங்கால நின்று வாசிங்க. 3 மணி நேரம் முழங்கால நிற்கிறோம், முழங்கால நின்று இந்த 2 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் முழங்கால் உண்டு, கர்த்தர் கர்த்தாவே இப்பொழுது நான் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சிலுவைக்கு முன்பாக நீ ஒப்பு கொடுக்கிறேன், கல்வாரி ரத்தத்துக்கு முன்பாக நீ ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ளடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அடையில கொண்டு வந்து என்னை வைத்திருக்கிறதுக்காக தோத்திரம் என்று சொல்லி அவரை தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சொல்லி இருக்கிறதே நம்புறேன்னு சொல்லுங்க. சொல்லி இருக்கிறீர் கர்த்தாவே விசுவாசிக்கிற 1 மணி நேரம் போயிடுச்சா, அடுத்து 1 மணி நேரம், 2 வசனம், 3-4 வசனங்கள். சங்கீதம் 23:4 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இத ஒரு மணி நேரம் எடுங்க, முழங்கால நின்று வாசிங்க, தியானம் பண்ணுங்க, 100 முறை பேசுங்க. எப்படி பேசணும்? ஆரியன் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோல் உமது தடியினை தேற்றும். இந்த செபத்தை எப்படி மாத்தணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தாவே என் ஆத்மாவை நீ நேசிக்கிறீர், என் ஆத்மாவை நீர் மேற்றி இருக்கிறீர், உமக்கு தோத்திரம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல ஒருவேளை இருக்கலாம், நான் கடன்ல இருக்கலாம், நான் பிரச்சனையில இருக்கலாம், போராட்டத்தில் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தாவே நான் அதை பார்ப்பதில்லை. நான் உடைய கல்வாரியின் சிலுவையை நோக்கி பார்க்கிறேன், கல்வாரியில் சிந்தன உடைய ரத்தத்தை பார்க்கிறேன், உடைய மரணத்தை பார்க்கிறேன், உடைய உயிர்த்தெழுதல் பார்க்கிறேன். எனக்கு பயம் இல்லாதவரே, நீர் என்னோடு கூட இருப்பதை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, நான் மரணின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், மரணத்துக்கு பயப்பட மாட்டேன், கடன் பிரச்சனைக்கு பயப்பட மாட்டேன், வேதனைக்கு பயப்பட மாட்டேன், துயரத்துக்கு பயப்பட மாட்டேன், என் எதிரிகளை பார்த்து பயப்பட மாட்டேன். ஏன் என்று சொன்னால், எனக்காக கல்வாரி சிலுவையில மரித்த இயேசு நீர் என்னோடு கூட இருக்கிறீர். கரங்களை தட்டி கர்த்தர் இப்படி சபமாய் மாத்துங்க, சபத்தை அப்படி மாத்துங்க. தயவு செய்து இந்த அது இல்லை இதெல்லாம் புலம்பாதீங்க. என்னைக்குமே ஜென்மம் ஜென்மத்துக்கு நீங்க உருப்பட முடியாது. அந்த மாதிரி ஜெபம் பண்ணீங்கடா, வளர்ச்சியை பார்க்க முடியாது, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த விசுவாசிகளுக்கு இந்த மாதிரி ஜெபத்துக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. என்ன பாருங்க, ஏன் திடீர்னு ஏன் பொருளாதார வசதி ஏன் வரல, ஏன் பெருக்க வரல? பொருளாதார வசதி வந்துச்சுனா நான் இந்த மாதிரி பைப்பில் ஆராய்ச்சி பண்ண முடியாது, வசனத்தை இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண முடியாது. நான் இந்த கோட்டு சூட்டை போட்டு கூட்டம் கூட்டம்னு போய் 4 வரோட கும்மல் அடிச்சு ஜாலியா போயிருவோம். பைப்பில் அப்படியே கர்த்தருடைய வசனம் அப்படியே மூடி போவோம். அதுக்காகத்தான் கர்த்தர் எனக்கு என்னைய அவருடைய மடியில வைத்து உட்கார வைத்து இரவும் பகலும், இரவும் பகலும் நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன், என் வார்த்தை இருக்குன்னு சொல்லி இரவும் பகலும் வாசிக்க வைக்கிறாரு, பேசுறாரு, கற்றுக் கொடுக்கிறாரு. அதற்கு தோத்திரம். இப்ப 2 மணி நேரம் முடிஞ்சு, அடுத்து 3வது ஒரு 3 மணி நேரம், 1 மணி நேரம் கடைசி 2 வசனங்கள் 5-6 வாசிப்போமா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறீ, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்தமா சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக இருப்பேன். அல்லேலூயா. இந்த ஒவ்வொரு வசனத்தையும் 100 தடவை சொல்லுங்கண்ணே. இந்த 6வது வசனத்தை 1000 தடவை நீங்க சொல்லுங்க. படுத்திருக்கும் போது, உட்கார்ந்து இருக்கும் போது, நடக்கும் போது, சமையல் பண்ணும்போது, வேலை செய்யும் போது, டிராவல் பண்ணும்போது, டூ வீலர்ல போகும்போது, கார்ல போகும்போது 1000 தடவை சொல்லுங்க. என்னது, 1 நாள் 2 நாள் இல்லைங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எப்படியாப்பட்ட ஜெபம், அற்புதமான ஜெபம். இந்த ஜெபத்தை எப்படி ஏறெடுக்கணும்? ஆண்டவரே, என் சிலுவைக்கு முன்பாக நான் வந்திருக்கிறேன், சிலுவையை நோக்கி பார்க்கிறேன். என் சத்துருக்களின் வல்லமைகளை சிலுவையில நீர் சுமந்து விட்டீர், சாத்தானை சிலுவையில நசுக்கி விட்டீர், என் எதிராளியை நீர் அழித்து விட்டீர். அதற்காக தோத்திரம். எனக்கு இப்பொழுது பயம் இல்லை. என் எதிராளிகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை வைத்திருக்கிறீர், என் தலையெண்ணால் அபிஷேகம் பண்ணுகிறீர், பரிசுத்தாவுடைய அன்பு என் இருதயத்தை நிரப்புகிறது. ஆண்டவரே, தேவ தூதர்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள், நீர் என் கூடவே இருக்கிறீர். ஆண்டவரே, என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் சிறையிறப்பு முடிகிறது, என் கடன்கள் முடிகிறது, என் பலவீனம் முடிகிறது, என் விரோதிகள் அழிகிறார்கள். ஆண்டவரே, நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், சிலுவைக்கு முன்பாக சந்தோஷமா இருக்கிறேன், என் தேவாதி தேவனையே துதிக்கிறேன், என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையின் கிருபையினை தொடரும், என் வாழ்நாள் எல்லாம் உம்முடைய வீட்டிலேயே நான் நிலைத்திருப்பேன், என் வாழ்நாள் எல்லாம் உம்மை துதிக்கிறேன், என் வாழ்நாள் எல்லாம் உம்மை தோத்தரிக்கிறேன். எப்படியாப்பட்ட ஜெபம். இந்த மாதிரி ஜபத்தை விட்டுவிட்டு நீங்க அழுது புலம்பி கூப்பாடுபட்டு குப்பை தொட்டியில குப்பை கொட்டுறது மாதிரி ஜபம் பண்ணிட்டு இருந்தா, ஆண்டவர் துர்நாற்றம் குறை சொல்லி ஜபிக்க இல்ல, அது இல்ல, இதுல சொல்லிக்கிற எடுத்து அது துர்நாற்றத்தின் ஜபம். துர்நாற்றத்து பக்கத்துல நம்மளே நிற்க மாட்டோம். அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவர் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமானவர். துர்நாற்ற குப்பை தொட்டியில வந்து நிற்பாரா? நம்ம ஜபத்தை ஒரு குப்பை தொட்டியை போல வச்சிருக்கிறோம். குப்பை தொட்டியில குப்பை அழுகிற, குப்பை அழுகிற குப்பக்காரனை போல இயேசுவை முன்னால நிறுத்திட்டு எனக்கு அது இல்லை இது இல்லை பிரச்சனை அந்த போராட்டம் இந்த போராட்டம் அவன் என்னை வயிறியான் திட்டியான் குப்பையை கொட்டிட்டே இருக்கும். அவர் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவர் எழுந்து போயிடுறார். குப்பை தொட்டி ஜபம் பண்ணாதீங்க, அல்லேலூயா, விசுவாசம் உள்ள ஜபம் பண்ணுங்க, சரிங்களா? இதுதான் உண்மையான ஜபம். அடுத்து கடைசியாக இப்ப மூணு மணி நேரம் இந்த மாதிரி எல்லாம் ஜபம், ஒரு ஆறு வசனத்தை மூணு மணி நேரம் தியானம் பண்ணி பாருங்க. அமெரிக்க தேசத்துல ஆண்ட்ரூ அமக்குன்னு ஒரு மனிதன் இருக்காரு, ஆண்ட்ரூ அமக்கு, ஒரே ஒரு வசனத்தை எடுத்து அதை வாசித்து அதை அறிக்கை செய்து விசுவாசித்து 13 மணி நேரம் அன்னிய பாஷையில பேசுவாராம். 13 மணி நேரம், 12 மணி நேரமே பகல் போயிருச்சு, காலை 6 மாலை 6 12 மணி நேரம், அதுக்கு மேலையும் 13 மணி நேரம் ஒரே ஒரு வசனத்தை அன்னிய பாஷையில பேசி தியானிப்பாராம். அல்லேலூயா. நம்ம ஆறு வசனத்தை ஒரு மூணு மணி நேரம் ஜெபிக்க கூடாதா, விசுவாசிக்க கூடாதா? அப்ப ஆசீர்வதி சும்மா வராது. எல்லாமே கிறிஸ்தவ பொம்பளைகளும் கிறிஸ்தவ ஆம்பளைகளும் ஏதோ உபவாச ஜபம் ஏதோ ஆள் நீட்டு பிரேரு இப்படின்னு பண்ணி ஓட்டாண்டியாத்தான் இருக்கிறான். பிள்ளைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடையாது, சந்ததி வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடையாது, அவன் ஊழியஞ்சீரி அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடையாது. காரணம் என்ன? வசனம் இல்ல, உபவாசம் இருக்கு. உபவாசத்தை குற்றப்படுத்தல, ஜபத்தை குற்றப்படுத்தல, முழு ஜபத்தை குற்றப்படுத்தல. இயேசு இல்ல, இயேசு வார்த்தையா இருக்கிறார். வார்த்தை இல்லாத ஜபத்துக்கு எப்படிங்க ஆசீர்வாதம் வரும்? அல்லேலூயா. உபவாசம் இருக்கணும், ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். அந்த நாட்கள்ல இந்த மாதிரி ஜெபிக்கணும். வசனத்தை எடுத்து வச்சு வசனத்தை மையமாக வைத்து அதை ஜெபமாக மாற்றணும், வசனத்தை உபவாசமாக மாற்றணும், வசனத்தை அந்நியபாசையா மாற்றணும், வசனத்தை துதியா மாற்றணும், வசனத்தை தோத்திர பலியா மாற்றணும். கரங்களை தட்டிக்கிறத்தனும். அல்லேலூயா. கடைசியாக நாலாவது காரியம் முடிவுரையாக, சூழ்நிலைக்கு தக்கவாறு வசனத்தை எடுத்து வைக்கணும். கடன் இருக்கு, 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, திராணிக்கு தக்க கடன் 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. சிலவர் கோடிக்கணக்கில் இருக்கான், சிலவர் குடும்பமா தூக்கு போட்டு சித்திரலாமன் இருக்கும், அவ்வளவு பிரச்சனையா இருக்குன்றான். அப்ப வசனத்துக்கு தக்கவாறு என்ன எடுக்கணும்? உபாகமம் 15:6-5 எடுக்கணும், உபாகமம் 28:12 எடுக்கணும், பிலிப்பியர் 4:13-19 எடுக்கணும். இந்த வசனங்களை மனப்படமா சொல்றேன். உபாகமம் 28:12, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்ய பண்ணுங்க, நான் வானத்தை திறந்து இடம் கொள்ளாமல் போகும்படி ஆசீர்வதிப்பேன், நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காத இருப்பாய். உபாகமம் 15:5-6, உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உன்னை மேன்மேல் ஆசீர்வதிக்கிறார், நீ அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காத இருப்பேன். பிலிப்பியர் 4:13-19, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு, என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையில நிறைவாக்குவார். இதுதான் சமம். ஆண்டவரே, நான் கடனை வாங்கிவிட்டேன், கடன்ல மாட்டிக்கிட்டேன், நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, அவன் திட்டுறான், அவன் வழியிறான், விடியங்காட்டுல காலையில அவன் வந்துருவான், நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, நான் தூக்கு போட்டு சாக போறேன்னு சொன்னா பிசாசு சொல்லுவான், நீ தூக்கு போட்டு சாகு.

ஆமென் ஆமென் ஆமென். சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், பிசி விக்டோரியா நேரப்படி காலை 5 மணிக்கும், இலங்கை இந்தியா மாலை 4:30 மணிக்கும் ஆரம்பமாகிறது. துதி ஆராதனை பாடல் பிரத மகேந்திரன். துதி ஆராதனை நிகழ்ச்சியினர்களை கடந்து செல்வோம். முதலாவதாக துதி ஆராதனை பாடல் பிரத மகேந்திரன், துதி ஆராதனை கலாசீல நோர்வே, துதி ஆராதனை சுவிசேகர் வானர், ஜெபம் ஸ்ரீ சட்டோலி. இன்று உலகமுக நடக்கும் சபைகளுக்காக ஜெபம் ஜெரின் ஸ்ரீலங்கா, தேவ செய்தி சுகித் அல்லினன், முடிவு ஜெபம் சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி. ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த கால வேளையிலே சங்கம்மா வானொலியின் துதியார நிகழ்ச்சியிலே உமது பிரசன்னமங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஐயா, இந்த நிகழ்ச்சியை நீர் பொருட்படுத்த வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை உமது பிரசன்னம் உமது வல்லமை இந்த நிகழ்ச்சியை உமது நாமம் மயப்பட கத்தாவே, செய்யும் சகல காரியங்களையும் கத்தாவே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். உமது பிரசன்னமங்களை மூட வேண்டுமாக செபிக்கிறேன். ஐயா, இதில் கலந்து கொள்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள், வார்த்தையை கொடுக்கிற பிள்ளைகள், துதி ஆராதனை எடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜபிக்கிறேன் சுவாமி. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவரையா அந்த கிருபைக்கா மக்கு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் காத்தையே துதிக்கிறோம். அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு மன

எங்களை தீபமாக, எங்களை ஒளியாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றிடும் ஆவியானவரே. நிகழ்ச்சியின் நடுவிலே இப்போ அசைவாடுகின்ற ஆவியானவரே, அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு மனப்பாடும் வேளையிலே இறங்கிடும் எங்கள் மேல் ஆவியானவரே. உம்மை மகிமைப்படுத்த எங்களை

நிகழ்ச்சி என்று ஆசீர்வதித்து தாரும் ஆவியானவரே, உம்முடைய நிகழ்ச்சியை என்று ஆசீர்வதித்து தாரும் ஆவியானவரே. அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு மனப்படும்

0: எங்களின் ஆவி ஆத்மா சரீரத்தை அனல் கொள்ள செய்யும் ஆவியானவரே, எங்களின் ஆவி ஆத்மா சரீரத்தை அனல் கொள்ளும் செய்யும் ஆவியானவரே, அதிகாலை வேளையிலே உபவாச நேரத்திலே ஒரு மனப்படும் வேளையிலே இறங்கிடோம் எங்கள் மேல் ஆவியானவரே. ஆமாண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கூப்பிடுறேன் சாமி, நீ வழிநிறுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட ஒவ்வொரு தொகுப்பிலையும் நீ ஆசீர்வதித்து வழிநிறுத்தவன் உண்டு. எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். அடுத்த நிகழ்ச்சியாக ஸ்ரீசேகர் வானரை அழைக்க போறோம். அவர் வந்து துதி ஆராதனை எடுத்து இந்த நிகழ்ச்சியை தேவனுடைய நாமத்துக்காக மகிமைப்படுத்த. பிரைஸ் லார்ட் ஸ்ரீசேகர் வானரையா. ஒப்பு
1: கொடுக்கிறேன். நல்ல விலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே, மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் தானே கூட இந்த நடத்திவார அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த இடத்துல ஏறெடுக்கிற ஜபங்கள், ஏறெடுக்கிற வார்த்தைகள், ஏறெடுக்கிற

நாங்கள் நம்முடைய ஜீவனுள்ள தேவனை சற்று சிறிது நேரம் இந்த நாட்களை ஆராதிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை வாருங்கள், கரங்களை உயர்த்தி இந்த நாட்களை இருந்த இடத்திலே இருந்து நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே ஆண்டவருடைய ஆண்டவரை இந்த நாட்களை இருதயத்திலே கொண்டு வந்து இந்த நாட்களில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹாலேலூயா.

ஆண்டவா முன்வைக்கின்றேன் வேண்டாத பலவீனங்கள், ஆண்டவா முன்வைக்கின்றேன் அவை மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, அவை மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே உகந்த காணிக்கையா.

வந்தவரே நிம்மதியே நிரந்தரமே ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், ஆராதனையில் பிரியமுள்ளவரே ஆராதிக்க

إن جمعنا إن يسوع راجعني إن

யேசுராயனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் நான் ஒடியோடி உழை

எப்போது உம்மை காண்பேன், நான் எப்போது உம்மை காண்பேன், எங்குதையா என் இதயம் எங்கு

செலுத்துகிறேன். துதிக்கு பாத்திரரே, துதிக்கு பயப்படுகிறவரே, துதிக்கும் போது கட்டுக்களை அவிழ்க்கிறவரே, நுகங்களை உடைக்கிறவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாட்களெல்லாம் உமக்கே ஆராதனை. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னீரே. என் ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் என் ராஜாவே உம்மை உயர்த்துவதே. நீர் என்னை உருவாக்கினீர் ஐயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் மலர்ந்த லீலி மலரே, லீலி புஷ்பங்கள் போன்ற உதடுகளை உடையவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிறவரே, ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவரே.

0: ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் வல்லவருமா இருக்கிறார். ஹி இஸ் த ஓம்லி பிரசன்ஸ் அண்ட் ஓம்லி பொட்டன்ட். அவர் இந்த நாட்களிலே மாறாதவரும் மறவாதவருமா இந்த நாட்களில் இருக்கிறார். ஆபிரகாமை அழைத்த தேவன் இந்த நாட்களிலே நம்மையும் இந்த நாட்களில் அழைத்துக் கொண்டிருக்கிறார். அதே தேவன் தான். பாருங்கள், யாத்ரா புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, நீ நான் இருக்கிறவரா இருக்கிறேன் என்று போய் சொல்லு என்று சொல்லி. அதே விதமாகத்தான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். அதே ஒரே தேவன் தான் இந்த நாட்களிலே எங்களோடு இந்த நாட்களை உலாவிக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய முற்பிதாக்களோடு உலவின அதே தேவன், அவர்களோடு பேசின அதே தேவன் தான் இன்றைக்கு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமே. இந்த வேளையிலும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, இந்த துதிகளை ஏறெடுக்கும்படியாக இந்த மாசத்தின் முதலாவது ஞாயிறு நாளிலே இந்த அலைகளூடாக நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் சங்கம் இணையதளத்தை நடத்துகிற அன்பு சகோதரர் லெஸ்லி ஐயா அவருடைய குடும்பத்தை ஆண்டவரே ஆசீர்வாதத்தை அருளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிற அன்பு சகோதரர் மகேந்திரம் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகளை சந்திங்கப்பா, சிறையிருப்புகளை மாற்றுங்கப்பா கத்தாவே. உம்முடைய கரந்தானே கூட இருந்து ஆண்டவரே ஞானத்தை கொடுத்து நடத்த அந்த கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வருகிற நிகழ்ச்சிகளை ஆசீர்வதிங்கப்பா. ஏறெடுக்கிற பாடல்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் ஏறெடுக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் இந்த நாட்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் இந்த நாட்களை நடத்தி அருளும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா கத்தாவே. அபிஷேகம் இந்த இடத்திலே விளங்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று இந்த ஞாயிறு நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா.
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்து பாடலை பாடியவர் சிவசேகர் வானரையா ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் அரியராஜா அழைக்க போறோம். அதற்கு பிறகு பாஸ்டர் விவேகானந்தன் அழைப்போம். இப்போ நாங்கள் சிஸ்டர் அரியராஜா அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அரியராஜா.
2: பிரைஸ் லார்ட் பிரதர்.
1: பிரைஸ் லார்ட். இந்த நாளே துதித்து பாடலை பாடியதோட நாமத்தை வகைப்படுத்துங்கள் சிஸ்டர்.
2: ஆமென், ஆமென். வாம் புறாவே மாத்தியே

ஆம் பிதாவே, வான்புறாவா எங்கள் மத்தியிலே வந்து ரங்குங்கள் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே நான் உங்களை அழைக்கிறேன். இந்த மாதத்தின் முதலாம் ஞாயிறு காலையிலே இந்த நேரத்தை நாங்கள் மூற்றுமாக உம்முடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனைக்குரிய தெய்வம் ஐயா, நீங்கள் வந்து ரங்க வேணும். இயேசு சுவாமி, நாங்கள் ஆராதிக்கும் வேளையெல்லாம் நீங்க சொன்னீங்க, இருவர் அல்லது மூவர், நாங்கள் அநேகரா இருந்து ஒருமெனப்பட்டிருக்கும் இடத்திலே நீங்கள் எங்கள் மத்தியிலே நீர் வந்து உங்களோட வல்லமையோடு ரங்கி ஒரு அபிஷேகத்தோடு ரங்க வேணும் என்று இயேசுவின் நாமத்திலே நான் கெஞ்சி நிற்கிறேன் ஆண்டவரே. நான் உண்மை ஆராதிக்கின்றேன் ஆண்டவரே. நீங்கள் ஒருவர் தான் ஆராதனைக்குரிய தேவன்.

கர்த்தரை எல்லாமல் வேறு தெய்வம் இல்லை, வானம் பூமி யாவையும் சிருஷ்டித்தவர் அவர், காட்டையும் கடலும்

நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், ஆமே ஆமென். மெய்யாக அவர் வாசல்களிலே நாங்கள் துதியோடு வர வேண்டும், துதியோடு மகிழ்ச்சியோடு நாங்கள் அவர் சன்னிதானத்திலே நாங்கள் வர வேண்டும். ஏனென்றால் அவர் துதிக்கு பாத்திரரான கர்த்தர். அங்கு எனக்கும் ஒரு பாடல் ஆண்டவர் கொடுத்தார், துதி

சீனகாலின் காத்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சாரி.

துதிப்பேன் துதித்திடுவேன், துதித்து கொண்டே இருப்பேன். ஆம் இயேசுவே, நீங்கள் துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவன், துதிக்கு பாத்திரான தேவன். நாங்கள் எங்களுடைய வாயில் எப்பொழுதும் துதி வர வேண்டும். எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த தெய்வம், எங்களுக்கு ஆவியின் அபிஷேகம் தந்த தேவன், அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கண்டுகொண்டே இருக்கிறோம். செங்கடலை பிரித்த தேவன், சோர்வா நோர்தான் அறிய குவிய செய்தவர், வானத்திலிருந்து அக்கினி வர மறந்து ஆண்டவர் எல்லாரும் தேவன் மேல் அந்த வெளிச்சத்தை கொடுத்து நடத்தின தேவன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வக்குமாரா, உமக்கு ஒரு ஸ்தோத்திர பாட்டை நான் பாடி இந்த செய்தியை ஆண்டவரே இந்த நேரத்தை நான் மிச்சமா ஆண்டவரே பிரதருடைய கையிலே நான் கொடுப்பேன்.

சோத்திரமே தோத்திரமே ஜீவன் தந்த கத்தருக்கு சோத்திரமே.

விட்டு விலகாதென்று சத்தருக்கே சோத்திரமே சோத்திரமே சோத்திரமே சோத்திரமே. மரணத்தினின்றமை மீட்ட என் இயேசுவே உம் சித்தம் செய்யவே உம்.

சோத்திரமே சோத்திரமே ஜீவன் தந்த கத்தருக்கு சோத்திரமே.

0: ஆமென், ஆமென்.
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் துதி ஆராதனை பாடலை பாடியோ சிஸ் அரியஜாஸ் காப்ரோ ஒட்டாரியோ இவை அநேக சீடிகளை தயாரித்து அனுப்பியிருக்க அது வெளியிட்டிருக்கோம். அதுக்காக தேவர்களுக்கு சொல்றேன், கத்திரன் அந்த மகளுக்கு கண்டிப்பான சத்துவத்தையும் பிழத்தையும் ஞானத்தை கொடுத்து வழிநடத்துவாராக. ஆமென். தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் விவேகானந்தன் பிரான்ஸ் அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் டோலி, அதோலி வந்து உலகமங்கள் நடக்க திருச்சபைக்காக ஜெபிக்க வேணும். இப்பொழுது நாங்கள் பாஸ்டர் விவேகானந்தன் பிரான்ஸ் அவர் அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
2: லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட்.
1: இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆரான அபிஷேக நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள். துதித்து ஆராதித்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் பாஸ்டர். இப்போ உங்களை ஒப்பு கொடுக்க நீங்க வழி நடத்துங்க. ஆமென்,
2: ஆமென், ஆமென். சங்கீதம் 106 முதலாம் வசனம் விதமாக சொல்லுகிறது, அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்த வசனம், கர்த்தருடைய வல்லமையான செயலை சொல்லி அவருடைய துதியெல்லாம் பிரஸ்தாப்படுத்தத்தக்கவன் யார். இந்த நாளிலே இந்த அபிஷேகமான ஆராதனை மத்தியிலே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே இவ்விதமாக இந்த சங்கம வானொலித்தனம் மூலமாக துதிக்கிறதுக்கு தேவன் கொடுத்த நல்ல நாளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். சர்வ வல்ல தேவன் எல்லாரையும் அழைத்திருக்கிறார், இன்னும் அழைக்க போகிறார் என்ற விசுவாசத்தோடு இது நான் இயற்றின பாடல். நான் சீடியில பாடியிருக்கிறேன், யூடியூப்ல போட்டிருக்கிறேன், அது இருக்கட்டும். இந்த பாடலை பாடி நான் நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். ஒரு வார்த்தை, இன்னொரு வார்த்தை சொல்வது என்னவென்றால், இப்ரேயர் 12:28, அசவிலாத ராஜ்யத்தை பெறுகளாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபியை பற்றி கொள்ள கடவோம் என்று. இந்த சர்வவல்ல தேவன் இன்னும் அநேகரை அழைக்க போகிறார். எங்களை அழைத்தவர், எங்களை எவ்விதமாய் நடத்தி கொண்டு இருக்கிறாரோ அதே மாதிரி அநேகரையும் அழைக்க போகிற விசுவாசத்தோடு இந்த பாடல் துதிகளை எடுக்க போகிறோம். நாம் ஒரு விசை இந்த துதியில எங்களை மனசை ஒப்பு கொடுத்தவர்களா என்னோடு கூட சேர்ந்து நீங்க அதிலே பங்கு கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன். சர்வ வல்ல தேவன் அழைத்தாரே, சர்வ வல்ல தேவன் அழைத்தாரே, சர்வ வல்ல தேவன் அழைத்தாரே, சர்வ வல்ல தேவன் அழைத்தாரே. ஆராதிப்பேனே, ஆராதிப்பேனே, ஆராதிப்பேனே, ஆராதிப்பேனே. சர்வ வல்ல தேவன், சர்வ வல்ல ராஜன், சர்வ வல்ல தேவன், சர்வ வல்ல ராஜன்.

சர்வவல்ல ராஜன் தடைகளை நீக்கி நீரையா, தடுமாற்றம் நீக்கி நீனையா, முன்னேறும் வழியை தந்தீரையா, முன்னேறும் வழியை எப்போதோ தந்தீரையா. ஆராதிப்பேனே ஆராதிப்பேனே ஆராதிப்பேனே ஆராதிப்பேனே சர்வவல்ல தேவன் சர்வவல்ல ராஜன் சர்வவல்ல தேவன் சர்வவல்ல

நோய்களை நீக்கினீனியா, சோகம் தந்தீனியா, ஆரோக்கியம் வர பண்ணி பரிகாரியா இருந்தீனையா, ஆரோக்கியம் வர பண்ணி பரிகாரியா இருந்தீனையா, ஆராதிப்பேனே சர்வவல்ல தேவன், சர்வவல்ல

சர்வவல்லராயன் கவலைகளை நீக்கி நீடையா சொ

ஆறுதலும் சமாதானம் எப்போதும் தந்தீரையா, ஆறுதலும் சமாதானமும் எப்போதும் தந்தீரையா. ஆராதிப்பேனே ஆராதிப்பேனே ஆராதிப்பேனே ஆராதிப்பேனே. சர்வவல்ல தேவன் சர்வவல்ல ராஜன் சர்வவல்ல தேவன் சர்வவல்ல

0: ஜீவனமை நடத்தி கொண்டே
1: இருக்கிறார். கருணத்தாலே இழுத்து கொண்டீனே.

சர்வவல்ல தேவன், சர்வவல்ல ராஜன், ஆராதிப்பேனே ஆராதிப்பேனே ஆராதிப்பேனே ஆராதிப்பேனே, சர்வவல்ல தேவன், சர்வவல்ல ராஜன். அந்த சர்வவல்ல தேவனே, எங்களை அழைத்தீரே, இன்னும் அநேகரை அழைக்க வேண்டும் ஐயா. உமை துதிக்கின்றோம், உமை தோத்தரிக்கின்றோம். நாங்கள் எவ்விதமாய் உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்ட அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட உறவுக்குள்ளே வைத்து உமது நாமத்தை பயமப்படுத்த ஐயா துதிக்க பாட எங்களை தெரிந்து கொண்ட மாறி ஆண்டுபுற, இன்னும் அநேக ஜனங்களை உம்முடைய காருணத்தினாலே ஆண்டவரே இழுத்து, ஆண்டவரே அனாதி சிநேகித்தாலே சிநேகித்து, காரணத்தினால் இழுத்து கட்டுக்களை போற கிருபைகளுக்கு நன்றி சொல்கிறோம். நீர் ஒருவரே தெய்வம், உன்னதத்தின் தேவனே, உயர்வான தெய்வமே, எங்களுக்காய் நீர்க்க சிலுவையில நீ பலியான என் அன்பு தெய்வம் அல்லவா. இந்த மத்தியான இது நமக்கு புராண தேரும் மத்தியான வேளையில இந்த துதி ஆராதனையில ஐயா இந்த தகப்பனே இந்த இடத்துல நோக்கி தோத்தரிக்கிறோம். நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபடுத்துறோம். சர்வபல தேவனே, உமை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமை நாங்கள் ஆராதிக்கிறோம். நேற்று மின்றும் என்றும் மாறாத தெய்வமே ஆராதிக்கிறோம். ஓ துதிக்கு பாத்திரரை ஆராதிக்கிறோம். ஓ நோய்களை நீக்கிறவரை ஆராதிக்கிறோம். ஓ சுகம் தருகிறவரை ஆராதிக்கிறோம். ஓ கத்த கவலை நீக்கிறவரை ஆராதிக்கிறோம். சந்தோஷம் தருகிறவரை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். உன்னத தேவனுக்கு இயேசுவின் நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமம், உயர்ந்த நாமம், எங்களை ஆண்டவரே நேசிக்க வந்த பூமியிலே ஐயா பிறந்து இயேசுவின் நாமத்தோடு இந்த பூமியிலே நீங்க ஜீவித்து எங்களை ஆண்டவரே சிலுவை நடியிலே கொன் பாவ சாப நோய்களை நீக்கிவிட்டு எங்களை மீட்டெடுத்த உன்னத நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உன்னத தேவனுக்கு இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை நாமம். உன்னத தேவனுக்கு இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை.

ஹரிசுத்த ஜனதுக்கு இயேசுவின் நாமம், பரிசுத்த குடும்பம்.

பசந்தன ஏசப்பா, உன்னுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா, உன் நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா, உன் நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் அன்பிலே, இயேசுவின் கிருபையில ஏசப்பா, உம்முடைய அற்புதமான நாமத்திலே, உம்முடைய ஆச்சரியமான நாமத்திலே, மசியமான நாமத்திலே நாங்கள் அடைந்த விடுதலையை நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு கிரேட் பண்றோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே, உம்மை தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதனை செய்திடுவேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆரா

0: செய்திடுவேன். மனமும் அது சிங்காசன பூமியும் தன் பாதபடி, மனமும் அது சிங்காசன பூமியும் தன் பாதபடி ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதனை செய்திடுவேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதனை செய்திடுவேன். உள்ளான மனுஷன் புதிதாகும், புதிதாகும் தேவ மகிமையின் வாழ்க்கை வாழ்ந்திடுவேன், வாழ்ந்திடுவேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதனை செய்திடுவேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதனை செய்திடுவேன். நகர மனிசுவே ஆராதிக்கின்றேன். அல்லேலூயா. எந்த கண்மலையே எந்தங்கே சப்பா எந்த உயிரே உம்மை துதிப்பேன் தோத்தெறிப்பேன் ஆராதிப்பே. எந்த கண்மலையே எந்தெங்கே சப்பா எந்த கண்மலையே எந்தெங்கே சப்பா எந்த உயிரே உம்மை துதிப்பேன் தோத்தெறிப்பேன் ஆராதிப்பே. நெந்தன் கண்மலையே எந்தெங்கே சப்பா எந்த கண்மலையே எந்தெங்கே சப்பா எந்த உயிரே உம்மை துதிப்பேன் தோத்தெறிப்பேன் ஆராதிப்பேன். அப்பா உம்மை துதிக்கின்றோம் ஐயா. இயேசுவே நாமத்தை தோத்தரிக்கிறோம். ஓ ரபா இயேசுவே நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ உன்னதத்தின் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ இம்மட்டும் கத்து நடத்தி வந்த தெய்வமே எந்த கண்மலையே எந்த இயேசப்பா உமை துதிக்கிறோம். பிதாபரபா சந்தாலபா இயேசப்பின் நாமத்தை தோத்தரிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இறுதியாய் ஒரு பாடலோடு கூட நான் தோத்தரிச்சு அங்கே நான் முடிக்க விரும்புகிறேன். அப்பா எங்களோடு இருக்கும் போது நமக்கு என்னத்துக்கு பிரச்சனை போல எங்களை மனதை வச்சு கொள்ளவனும். இன்றைக்கு அநேக நேரங்கள் நாங்கள் எங்களை மனதை பிரச்சனை போல வைத்து கொண்டு இருக்கிறோம். அப்பா இருக்கும்போது பிள்ளையை கவனிக்காம இருப்பாரா? அப்பா நீங்க போதும், அப்பா நீங்க போதும், என் வாழ்வு மலர்ந்து விடும் சொல்லுவோமா? நாங்கள் எல்லாரும் சொல்லுவோமா? அப்பா இருக்கும்போது அப்பா பிதாவென்று கூப்பிடும் புத்திர சுவிகார உரிமையை தந்தவர், அந்த ஆவியை தந்தவர், இந்த உலகத்திலே அடிமைத்திருந்தங்களை விடுதலையாக்கி தெரிந்து கொண்ட என் அன்பு தெய்வம், எங்களுக்கு வைத்த அந்த ஸ்தானம் என்ன தெரியுமா? நாங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த தேவ அன்பை நாங்கள் பெற்றிருக்கிறோமே. அப்பா நீங்க போதும், அப்பா உன் அப்பா என்று கூப்பிடும் அந்த உரிமையை தந்தவரே துதிக்கிறோ. அப்பா நீங்க போதும், அப்பா நீங்க போதும், என் வாழ்வு மலர்ந்து விடும். என்னோடு சேர்ந்து கூட நீங்க அதை மனசுல தியானிப்பீர்களா? அப்பா நீங்க போதும், அப்பா நீங்க போதும், என் வாழ்வு மலர்ந்து விடும். அப்பா நீங்க போதும், அப்பா நீங்க போதும், என் வாழ்வு மலர்ந்து விடும். ஒரு துள்ளி தோன்றி கிணையலும் விச்சளிக்கும் இசா என்னும் அடிமரம் நீங்கதானே. அப்பா நீங்க போதும், அப்பா நீங்க போதும், என் வாழ்வு மலர்ந்து விடும். அப்பா நீங்க போதும், அப்பா நீங்க போதும், என் வாழ்வு மலர்ந்து விடும். மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டு, மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டு, அது வட்டி போட்டாலும், அது வட்டி போட்டாலும் இளங்கிளையான துளிகள் விடும். இளங்கிளையான துளிகள் விடோ. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதி துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். விண்ணகத்து தலைவரே, விண்ணகத்து ராஜாவே, பூமியிலே எங்களை நேசிக்க வந்த தெய்வமே, தோத்தரிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். விண்ணக தலைவனே விண்ணின ஆராதனை மண்ணிலும் மாதனே, விண்ணக தலைவனே விண்ணின ஆராதனை மண்ணிலும் மாதனை. அன்பரே துதிக்கிறோம். இவ்வளவு நேரமாய் பாடல்களையும் ஐயா உள்ளான மனசிகத்திலே ஐயா தாகத்தோடும் கூப்பிடும் துதிகளையும் கேட்கிற தெய்வம் ஐயா. இதோ தகப்பனே, எந்த நிலையிலும் துதிப்பதுதான் தேவ பிள்ளைகளுடைய ஆண்டவரை உள்ளான மனசிகத்துக்கு ஒரு அழகையா. ஓ இந்த மனசை ஆண்டவரை எந்த நேரம் புய்தாக்கி கொண்டு ஐயா தேவனே தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொண்டு விடுதலை அடைந்து கொண்டு நாங்கள் இன்னும் பரிசுத்த ஜீவியத்தை ஜீவித்துக் கொண்டு முன்னேறி போவதற்கு எங்களை அழைத்தீரே, எங்களை அழைத்தீரே. உயர்வான நாமத்தை நாவிலே நாவிலே சொல்ல வைத்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த துதிகள் மூலமா நீங்க மகிமைப்பட்டதுக்கு நன்றி. இப்படி எங்களை போலம துதிச்சு பாட வாஞ்சிக்கிற ஐயா தகப்பனே கத்தாவே ஊழியர்களை ஆண்டவரே இன்னும் அது இதே போல அநேகரை அநேகரை ஆண்டவர் தேவ பிள்ளைகளாக மாற்றி சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் என்று சொல்லத்தக்க அனைவரை உறவை ஏற்படுத்த போற கிருபைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. சங்கம வானொலிகளை தர ஊழியத்தை அனைவரே பொருட்படுத்த நடத்தி கொண்டு இருக்கிற அனைவரே பிரதர் லெஸ்லி பிரதரை ஆசிர்வதியும் நடத்தி கொண்டிருக்கிற அன்பான சகோ ஐயா சோதரனையும் ஆசிர்வதியும் தொடர்ந்து பலப்படுத்திக் கொள்ளும். இதில் கூடியிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசிர்வதியும் ஒவ்வொரு கேட்க போற பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய அற்புதமான பாசத்தை வைத்த உறவு உலகத்துக்கு வெளிப்படும்படியா இவர்களை ஆசீர்வதித்து பெரிய கருவி செய்யும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு வண்ணிக்க நல்ல பிதாவே. ஆமென்
1: ஆமென். இதுவரை நேரமும் துதி ஆராதனை பாடலை பாடியவர் பாஸ்டர் விவேகானந்தன் பிரான்ஸ். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்க போறோம். சிஸ்டர் டொலிக்கு பின் சிஸ்டர் கலாசியில வந்து ஜெயிப்பா ஆயத்தப்படுத்துங்கள். அதற்கு பிறகு செய்தியை கடந்து சொல்ல போறோம். நடக்கும் திருச்சபை ஆராதனைக்காக ஜெபியுங்கள். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன்.
2: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் உங்களது பரிசுத்தமான ஆவியின் மூலமாக யாவரையும் வழிநடத்தி கொண்டு வர உங்களோட மகா பெரிதான கிருபைக்கு நன்றி நன்றி கோடி கோடி நன்றி செலுத்துறேன் ஐயா. அப்பா உயிரோடு எழுந்தவரே உண்மை நாங்கள் ஆராதிப்பதற்கு தந்த இந்த பரிசுத்தமான ஜீவியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நேற்று மின்று மாறாதவரே இன்று மாண்டவரே உங்களை நாங்கள் முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடு மாண்டவரே உங்களை ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு தந்த இந்த மகா பிரியா அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் அறிந்து அறியாமல் இருக்கிறவர்கள் மத்தியிலும் அப்பா உங்களுடைய அன்பையும் அபிஷேகத்தையும் அனுப்பி அவர்களுக்கு பிரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சபையில உங்களுக்கு உங்களோட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு எந்த விதமான சூழ்நிலைகள் அவர்களுக்கு வந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை விட்டு தூரம் போகாத வண்ணமாக ஒவ்வொருவரையும் உங்கள் இரத்தத்தின் கீழே மறைத்து வைத்து உங்களுடைய சித்தத்தின்படி நடப்பதற்காண்டவரே சபையில் ஒரு பிரிதான ஜெபாவியையும் ஆத்மா பாரத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சபை உங்களுக்குரியது, நீங்க தலைவரா இருந்து அப்பா நீங்க எங்களது விசுவாசத்தையும் அன்பையும் கூட உங்களுடைய கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க மோசையோடு பேசினதை போல இப்பொழுது ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ள ஆண்டவரே ஒரு ஜெபாவியை கொடுத்து சபைகள் எழுந்து பிரகாசிப்பதற்கு ஆண்டவரே இருக்கிற தடைகள் யாவற்றையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் ஆண்டவரே. ஏசியாவின் நாவை தொட்டது போல மக்களின் நாவை தொடுங்க. சபை எழுந்து பிரகாசிப்பதற்கு இந்த கடைசி காலத்துல உங்களோட ஊற்று தண்ணீரை அந்த ஆதி அன்பை ஊற்றி மக்களை ஆண்டவரே ஒரு புதிதான ஆவிக்குள்ள புதிதான அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை ஆண்டவரை உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆவில ஒரு உற்சாகமான ஆவியை கொடுத்து ஆண்டவரே சோர்ந்து போகிற சபைகள் மக்கள்களுக்குள்ள ஆண்டவரே சபையில ஒரு பெரிதான கிருகைகளை மேற்பதை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு அவருக்கு ஒரு பெரிதான அன்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல யாவரையும் பரிசுத்தமாக்குவதற்கே யாவரையும் அழைத்தீர்க. சபையில் ஒரு குறையும் குற்றமும் இல்லாத வண்ணமாக சபை அப்பா பரிசுத்தமாக்குங்கப்பா. அப்பா, நீங்க பரிசுத்தம் இல்ல தகப்பன். அப்பா, அழைத்து அந்த அழைப்புக்கு தகுதியாக நீங்க பரிசுத்தமா இருக்கிறது போல ஒவ்வொரு உள்ளங்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆதி மந்தவுமானவரே, அல்பாவும் அமைக்காவும் ஆனவரே, நல்லவரே, போதுமானவரே, இன்றும் வழி நடத்துகிற தகப்பனே, மக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா, நீங்க ஒரு போதும் அழைத்தவரை தள்ளிவிட மாட்டீங்க. நீங்க அபிஷேகம் பண்ணினவர்களை தள்ளிவிட மாட்டீர்கள். அந்த அபிஷேகத்தை இன்று காலை நேரமும் எங்களுக்கு புதிதாக அருளி, எங்களுக்கு புதிதான பெல்லத்தில் உங்களோட கிருபையிலே வழிநடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, அந்த சங்கமம் வானொலியில் உள்ள சபையிலையும் அப்பா உங்களோட கருத்தில் கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஒரு உற்சாகமான ஆவியை கொடுத்து உங்களோட பரிசுத்தமான ஆவியை ஊற்றும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா, நேற்று மின்று மாறாதவரே, இன்றும் எங்களை வழிநடத்துவரே, உமக்கு நன்றி. இயேசுவே, நீரே என் ஆத்மா நேசர். என் மேல் எவ்வளவு நீங்க எங்கள் மேல் அன்பு கூர்ந்தீர்கள் ஆண்டவரே. அந்த அன்பை மாறாத வண்ணமாக அப்பா, அந்த அன்பை அதிகமாக ஒவ்வொரு சபையிலையும் புதிதாக்கி உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக ஜபிக்கிறேன் ஐயா. எங்களை மீட்ட உங்களுடைய அன்புக்காவனை நன்றி செலுத்துறேன் அப்பா. எங்களோட ஜீவியத்துல உங்களுடைய நானே வழியும் சத்தியம் ஜீவனம் என்று கூறி எங்களுக்கு தந்த இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே, சபை ஒரு விதத்திலும் குற்றமிற்று போகாத வண்ணமாக அவர்களை வழி நடத்துங்க. நீங்களே தலைவர், நீங்களே அன்பு நிறைந்த தகப்பன். அதுக்கான நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நீங்கள் ஆதி மந்தமாயிருந்து இன்று மட்டும் வழி நடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிற அப்பா. அல்பாமம் உமேகாவுமாய் இருக்கின்றீர் ஆண்டவரே. இப்பொழுதும் இருக்கிறீரும், இருக்க போறவரும், இருக்கிறவரும், வரப்போறவருமாய் இருக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உங்களோட பரிசுத்தமான பலமுள்ள ஆவியை கொடுப்பவரே, பலவீனத்துல ஆவிகளை அப்பா பலமாக்கி அவர்களோட புதிதான பலனை சத்துவத்தை கொடுத்து ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்குள்ள நாங்க ஆவியோடும் உண்மையோடும் உங்களுக்குள்ள நாங்க வளர்வதற்கு சபையை கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது, கர்த்தருடைய மகிமையை உண்மையில் உதித்தது. அந்த உதித்த மகிமையை நாங்க இழக்காத வண்ணமாக அப்பா, நாங்க எங்களை தாழ்த்தி எங்களுடைய முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் உங்களுக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எபிநேசர், எபிநேசர், இன்று வரையும் காத்தவர், இனிமேலும் காக்க வல்லவராயிருக்கிறீங்க. கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று கூறிய வாக்கு தத்தன்படி உங்களை பெரிதான அற்புதங்களை செய்யும்படியாக சபையில கட்டி இன்னும் புதிதான ஆத்மா பாரங்களையும் கொடுத்து சபையை நீங்க உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும். இந்த காலை நேரத்தில் மண்டல ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இந்த அபிஷேக ஆராதனை நேரம் உங்களோட பிரசனத்தை காணக்கூடியதாக அப்பா, ஏனோதானோ என்று உங்களை நாங்கள் ஆராதிக்காமல் முழு இருதயத்தோடு முழு அன்போடும் உங்களை தொழுந்து கொள்வதற்கு யாவரையும் உங்களோட பரிசுத்தமான ஆவியின்படி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் கூறி சபையில கட்டி எழுப்புறதாகப்படியே நீங்க பரிசுத்தமாக இருக்கிற போல யாவரையும் பரிசுத்தமாக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவருக்கும் ஜெபிக்கிறேன். யாவரையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என்று நேசரே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் உலகமங்கம் நடக்கும் திருச்சபைக்காக ஜெபித்தவர் சிஸ்டர் டோலி கல்கரி. தொடர்ந்து நாங்கள் கலாச்சியிலன் அழைக்க போறோம் நோர்வே. சிஸ்டர் ரஜினி, நீங்கள் தொடர்பு இருக்கிறீங்க, லைன்ல நின்று விழுங்க, நான் மீண்டும் உங்களை அழைக்கிறேன். சிஸ்டர் கலா, நோர்வே. இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு 10 நிமிடம் கொடுக்கிறேன், வழிநடத்துங்கள். ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். இயேசுவே, இன்றைய ஒவ்வொரு நாளிலே ஆண்டவரே, பல நாடுகளிலே இருந்து ராஜா, பல வித்தியாசமான நேரங்களிலே நாடுகளிலே கர்த்தாவே, காலை மாலை வேளை ஆண்டவரே அப்பா, எல்லா வேளைகளிலும் ஆண்டவரே எங்களோடு இடைபடுகிற எங்கள் மகா பரிசுத்தரே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் இயேசுவே. இன்றைய நாள் ஓய்வு நாள் அப்பா, ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, சில நாடுகளிலே கர்த்தாவே ஓய்வினால் முடிந்தது, சில நாடுகளிலே கர்த்தாவே தொடங்கி கொண்டிருக்கிறதான இந்த ஓய்வின் நாள்களையும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே சபைகளையும் விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா இன்றைய நாள் உம்முடைய நாள் அப்பா, தகப்பனே நீர் ஓய்ந்திருந்தது போல உம்முடைய பிள்ளைகளும் ஓய்ந்திருக்கும்படியாக ஒரு ஓய்வு நாள் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா அதுக்கு பெயர் சூட்டி வைத்திருக்கிற தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா தகப்பனே நீர் ஆண்டவரே, தகப்பன் நாங்கள் பிள்ளைகள் அப்பா, நீர் நடந்தபடியே நாங்களும் நடக்கத்தக்கதாக எங்களை ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே நீர் கர்த்தாவே சிருஷ்டித்து ஆண்டவரே கர்த்தாவே வணைந்து உம்முடைய சித்தத்தின்படி நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. இயேசுராஜாவே உம்முடைய வல்லமை மகிமை கர்த்தாவே எப்பொழுதும் நிறைந்திருப்பதாக நிறைந்திருக்கிறது ராஜா, நிறைந்திருப்பதாக அப்பா. அப்படியாக ராஜாவே கர்த்தாவே இந்த நாட்களிலே நாங்கள் ஏறெடுக்கிறதான துதி ஆண்டவரே ஜெபம் வார்த்தை ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஆண்டவரே வாசம் பண்ணுகிற தேவனே, எங்களை அனல் மூட்டி விடுகிற ராஜாதி ராஜாவே, சிங்காசனத்திலே கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் உலாவுகிற இயேசுவே, இந்த நாட்களிலே ஆண்டவரே நீர் தந்த கிருபைக்கும் நீர் பாராட்டுகிற தயவுக்கும் நீர் முடிசூட்டுகிறதான அந்த இரக்கத்துக்காகவும் நாங்கள் எப்பொழுதும் எவ்வளையிலும் நன்றியுள்ளவர்களாக நன்றியுள்ள பிள்ளைகளாக உம்முடைய நாமத்தை துதிக்கவும் ஆராதிக்கவும் போற்றவும் ஆண்டவரே அப்பா ஏசப்பா நீர் எங்களுக்கு தருகிற அந்த அருமையான தாளந்துக்காக கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் ராஜா. சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபங்களை ஏறெடுக்க வைத்தவரே உமக்கு நன்றி அப்பா. இம்மட்டுமா எங்களை மறவாத நேசரே ஏசையா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வோம் உமக்கு ராஜா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வோம் இரவும் பகலும்

மறவாமல் நன்றி சொல்லுவோம். பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, நன்றியுள்ள இருதயத்தோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபங்களை ஏறறுக்க வைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இரவும் பகலும் ஆண்டவரே அப்பா, எங்களை மறவாமல் நினைத்து உம்முடைய சட்டையின் நிழலிலே கர்த்தாவே, சிலுவையின் நிழலிலே ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, மறவாமல் எங்களை நினைத்து வருகிற அந்த நிழலுக்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். உம்முடைய நாமத்துக்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி கூறுகிறோம். பரிசுத்த இரத்தத்திற்காக நன்றி கூறுகிறோம். தேவ கர்த்தாவே தேவனே, ஏசப்பா ஏசப்பா, நன்றியப்பா

அப்பா, உம்முடைய சமூகத்திலே ராஜாவே நீர் கர்த்தாவே தருகிற சமாதானம், நீர் தருகிற பலன், நீர் தருகிற சத்துவத்துக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். திருப்பாதம் அமர்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும், குடும்பங்களோடும், ஆண்டவரே ஆவியாத்துமா சரீரங்களோடும் நீர் கூட இருந்து பலத்தால் இடைகட்டி சத்துவத்தினால் நிறைத்து கால் ஊன்றிணைக்க வைக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளைகளிலே ராஜா ஏறெடுத்த ஜபங்கள், ஏறெடுக்க போற ஜபங்கள், ஆண்டவரே ஏறெடுத்து கொண்டிருக்கிற ஜபங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் பதில் தந்து ஜெயமாய் மாற்றுகிற தேவனே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டீர் ஐயா, ஜெபம் தந்தீர் ஐயா. எங்கள் ஒருவரையும் ஆண்டவரே தள்ளாட விடவில்லையே இயேசுவே, நீர் தள்ளாட விடாத தெய்வம் அப்பா. தகப்பனே தாங்கி நடத்துகிறீரே மட்டுமாய் ராஜா, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் தெய்வமே. இயேசப்பா இந்த நாட்களிலே ராஜா அப்பா, தகப்பனே விசேஷமாக நாங்கள் எங்களுடைய இலங்கை நாட்டிற்காக வருகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே இலங்கையிலே நடக்கிறதான எல்லா ஆண்டவரே அசுசியான காரியங்களை நீங்க பார்க்கிறீங்களப்பா. ஆண்டவரே கர்த்தாவே தமிழினத்தை அழிக்க வேண்டும் என்று இன்னும் கங்கணம் கட்டுகிற மனுஷ ஆவி, தந்திர ஆவி ஆண்டவரே அப்பா கர்த்தாவே எழுந்து நிற்கிறது ராஜா. தகப்பனே என்னென்ன விதங்களிலே ஆண்டவரே வழக்காட முடியுமோ அந்தந்த கர்த்தாவே காரியங்களிலே பொய்யை உரைத்து தீண்டிவிட்டு ஆண்டவரே மனுக்குலத்தை அழிக்க வருகிற இந்த கெட்ட ஆவிகள் எங்களுடைய இலங்கை தேசத்தை கர்த்தாவே விட்டு விலகி நாசமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகளை காத்து கொள்ளுங்கப்பா, அன்பும் பலனும் தெளிந்த புத்தியினாலும் நிறைத்து கொள்ளுங்கப்பா. சிறையிலே வாடுகிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே நோயாளிகளாயிருக்கிற பிள்ளைகளை காத்து கொள்ளுங்கப்பா. இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இனிமேல் ஒரு அகங்கார ஆண்டவரே பாவங்கள், சாபங்கள், கோபங்கள், ஆண்டவரே கடினங்கள் அப்பா எதுவும் இல்லாதபடி இந்த சபகத்தாவே இலங்கை தேசத்தை கட்டி வைத்திருக்கிற விக்கினகங்கள், இடுக்கண்கள், ஆண்டவரே நுகத்தடிகள் யாவும் அழிந்து நாசமாய் போகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் ஷாலோமாய் வந்தவர் அப்பா, ஷாலோமே ஜெகோவா ஈராக வந்தவர், ஜெகோவா நிசியாக வந்தவர் அப்பா. இந்த தேசத்தை வெள்ளம் போல சாத்தான் அழிக்க நினைக்கிற சகல காரியங்களை அழிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சமாதான பிறவே நீர் சமாதானமாக ஆண்டவரே கர்த்தாவே அழிக்க வந்தவர் அப்பா. ஆத்துமாக்களை அழிக்க இல்ல, ஆத்துமாக்களை விடுதலையாக்கி வெளிச்சத்தை கண்டு ரட்சிப்பை காண வைக்கிற தெய்வம் அப்பா. உயிருள்ள தெய்வம் ஆண்டவரே, ஜீவன் உள்ள தெய்வம் அப்பா. உம்முடைய அன்பு ஆண்டவரே அப்பா அந்த கயிற்றினால் இழுத்து கொள்ளுங்கப்பா பிள்ளைகளை. முருட்டாட்டமாகவும் கண் குருடாகவும் இருதயங்களை கட்டினப்படுத்தி வைத்திருக்கிற சகல நுகத்தடிகளும் அழிந்து நாசமாய் போகும்படி ஆய்ச்சபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய இருதய

0: அப்பா. தகப்பனே, சிங்களவர்கள் மத்தியிலே ராஜா இருக்கிறதான சபைகளிலே கத்தாவே நீர் எழுந்தருள வேண்டும் அப்பா. கடைசி நாட்களிலே அந்த கத்தாவே அந்த மக்கள் மத்தியிலே, சகோதரங்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதல் தீ பரவி ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரே கடிந்து ஜபித்து தேசத்தை பாதுகாத்து கொள்ள சிங்கள மக்களை சகோதரங்களை நீர் ரட்சித்து வெளிச்சத்தை கண்டு ஆண்டவரே எழுப்பிவிட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் அப்பா. உம்மால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. நீர் யுத்தம் பண்ணுகிற தேவாதி தேவனாயிருக்கிறீர். வெட்டி கொடி பிடிக்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறீர். நீர் ராஜாதி ராஜாவை தேசங்களை கண்டங்களை ஆசீர்வதிக்க வந்தவரப்பா. தகப்பனே, ஆறு நாளும் ஆண்டவரே நீர் கர்த்தாவே பார்த்து பார்த்து ஜனங்களுக்கு என்ன வேண்டும் என்று சிருஷ்டித்த தெய்வம் இன்றைக்கோ அதை அழிக்க நினைக்கிறதான இந்த பிரயோஜனங்கள் எல்லாம் அழிந்து போவதாக, துஷ்ட மிருகங்கள் அழிந்து போவதாக, மனுஷ மிருகங்களின் ஆவிகள் அழிந்து போவதாக ஆண்டவரே நீர் இலங்கை தேசத்தை இன்றைய நாளிலே நடக்க இருக்கின்றதான, நடந்து முடிந்ததான, நடந்து கொண்டிருக்கிறதான ஆராதனைகளிலே உம்முடைய வல்லமையை ஊற்றி இலங்கை தேசத்தை பாதுகாத்து வாலிப பிள்ளைகளை காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இம்மட்டும் ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே சிறைச்சாலையிலே எங்களோட பிள்ளைகள் ஆண்டவரே வாடுகிறார்கள், அழிந்து இருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தின் கண்ணீரை காண்கிறீங்களப்பா. பாவசாபங்களை மன்னியுங்கப்பா. விக்கிரகாராதனைகளை மன்னியுங்கப்பா. தோப்புக்களை மன்னியுங்கப்பா. பால்கால்களை கட்டி வைத்திருக்கிற யாவும் அழிந்து போவதாக இயேசப்பா. ஆண்டவரே, நினிவே பட்டணத்துக்கு இறங்கின தகப்பனே இந்த தேசத்துக்கும் இறங்கி விடுதலையாக்கி ஆண்டவரே நாங்கள் ஜெயமெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டீரே ராஜா, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இம்மட்டுமாய் ஆண்டவரே மறவாமல் நினைக்கிற தெய்வம் நீங்க ஒருவரே தான் அப்பா. எல்லா நாமத்திலும் விட மேலான நாமமா இருக்கிறபடியினால் உயிருள்ள நாமம் ஜீவனுள்ள நாமம் என்று ஆண்டவரே அற்புதத்திலும் அடையாளத்திலுமாய் நீர் நடப்பிக்கிற தெய்வம் ஆண்டவரே. மனுஷருக்கு முன்பாக எல்லோரும் ஆண்டவரே தலை குனியாதபடி உமக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தங்களை தாழ்த்தி அவர்களுடைய பாப சாபங்களை நீக்கி கர்த்தர் ஒருவரே என்று ஆண்டவரே இலங்கை தேசம் அறிக்கை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் கொடி பறப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே முஸ்லிம் மக்களையும் முஸ்லிம் பிள்ளைகளையும் சிங்கள மக்களையும் சிங்கள பிள்ளைகளையும் ஆண்டவரே பரங்கி மக்களையும் பரங்கி பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் செய்து முடிக்க போறதற்காக நன்றி அப்பா. அதே போல ஆண்டவரே நீர் வந்து மரித்து உயிர்த்து அற்புதங்களை நடத்தினதாக இஸ்ரவேல் தேசத்துக்காக வருகிறோம் இயேசுவே. இஸ்ரவேல் தேசத்தையும் ஜூத ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி இயேசப்பா. இம்மட்டுமா அந்த தேசமும் அந்த பெயரும் ஆண்டவரே பிரதிபலிக்கிறதற்காக நன்றி அப்பா. உலகம் எங்கும் கத்தாவே கண்டங்கள் எங்கும் இஸ்ரவேல் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா பிரதிபலிக்கிறதற்காக நன்றி அப்பா. ஜூத பிள்ளைகளை ஜூத ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. புற ஜாதியாரியாகிய நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஜனத்தாராகிய ஜூத ஜனத்தையும் இஸ்ரவேல் தேசத்தையும் ஆசீர்வதித்து கலிகி பெருகி இன்னும் நீர் வரப்போற அந்த நாட்களிலே அந்த தேசம் முழுவதுமாய் ரட்சிக்கப்பட்டு ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் தேவனே. நீர் ஜபங்களை கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் எங்களுக்கு தரப்போறதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே கருத்தோடும் உண்மையோடும் உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி இந்த ஜபத்தை ஏறெடுத்து நிற்கிறேன். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் ஜெபித்தவர் சிஸ்டர் கலாசீல நோர்வு. அடுத்த செய்தி கடந்து சொல்ல போற முடிவு ஜெபத்தை சிஸ்டர் ரஜினி அருப்பா. இப்பொழுது துதித்தோம் ஆராதித்தோம் பாடலை பாடுறோம். தேவ செய்தி கடந்து செல்ல போறோம். இன்றைய நாளே சங்கமா வானொலியின் துதியாரான அபிஷேக நேர்ச்சியை செய்தியை கொண்டு வருகிறார் பாஸ்டர் சுகிதா லீனன் அராலி ஜப்னா ஸ்ரீலங்கா. அவரை நாங்கள் அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சுகிர்தா லீனன்.
2: பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட்.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட். இலங்கை ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
1: குரல் வரும்பொழுது மிகவும் சந்தோஷம். அது அராலி யாழ்ப்பாணம். இன்று நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே தேவ செய்தியை கொடுக்க வந்திருக்கீர்கள். இப்பொழுது உங்களோட ஒப்புக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்களாமே.
2: ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில்

0: சங்கமம் வானொலி நேயர்களுக்கும் இதை நடத்தி கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்து பணியாற்றுகிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட குடும்பம் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துதலையும் பாராட்டுதல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல ஒரு ஆராதனை நேரங்களை நாங்கள் கண்டுகளித்தோம். இந்த நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசுகிறதான ஜீவனுள்ள வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். வார்த்தையானது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை விடுதலையை அது உண்டாக்குறதா இருக்கிறது. ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதம் நிறைந்தவைகள், ஆச்சரியமானவைகளும், அதிசயங்களை செய்கிறதுமாயிருந்தது. இந்த நாம் காண்கிற காணாத யாவும் வார்த்தையினால் உருவாக்கப்பட்டவைகள். எனவே வார்த்தையின் வடிவமானவர் எங்களோடு திருவுளம் பற்றி நிச்சயமாய் இந்த நாளில் அவர் எங்களோடு இடைப்பட்டு எங்களை மறுபடியும் மறு சீரமைத்து உயிர்ப்பித்து எங்களை நடத்த போதுமான கடவுளாயிருக்கிறார். எனவே ஒரு கணம் அந்த தெய்வீகமான மகிமைக்குள்ளாக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து பரிசுத்தமான தேவன் எங்களோடு பேசி எங்களை வழிநடத்தும்படியாய் கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் தேவன் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி ஒரு கணம் தேவ பிரசன்னத்தில் நிரம்பி ஜெபத்தினை ஏறெடுத்து கடந்து செல்லலாம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நல்ல நாளிலும் உம்முடைய அருள் நிறைந்த இறை வார்த்தையை கேட்பதற்கு நாம் ஆவலாய் காத்து நிற்கிறோம். நீங்கள் எங்களோடு பேசுங்க. உங்களோட மறைவான சத்தியம், மறைவான மன்னாவினால் எங்களை போஷித்து பலப்படுத்தி தைரியப்படுத்தி எங்களோடு எடைப்படும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இதை கேட்கிற யாவருக்குள்ளும் ஒரு உயிர்மீழ்ச்சி, ஒரு மகிமையான தெய்வீக வழிநடத்தலை ஆண்டவரே கொடுக்கும்படி நான் செபிக்கிறேன். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த நாளிலும் யாக்கோப்பு என்கிற பக்தனுடைய வாழ்க்கையில் இருந்து தேவன் கற்றுக் கொடுத்ததான காரியங்களை சிறிது நாங்கள் தியானம் செய்ய போகிறோம். ஒரு தனி மனிதனாய் நின்றவரை தேவன் எவ்வண்ணமான ஒரு ஆசீர்வாத பாத்திரமாய் மாற்றி அவருடைய சந்ததி சந்தானங்கள் எவ்வண்ணமான தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். நாங்கள் வேதத்தில் பார்த்தால் நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆப்ரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட விதங்கள் வித்தியாசமானவைகள். தேவனுடைய நிறைவான வழிநடத்தலோடு அவர்கள் பிரகாசித்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆப்ரகாம் வாக்கு தத்தத்தினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்து அவரை அழைத்து அவரை ஆசீர்வதித்து அவரை பெருகு செய்ததாக நாங்கள் பார்க்கிறோம். அதே போல அவருடைய அடுத்த எங்களுடைய முற்பிதாவாகிய ஈசாக்கு, ஈசாக்கு அதிகாரத்தினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர். அதிகாரத்தினால் தகப்பனுடைய துருவுகள் தூற்கப்பட்ட பொழுது அதை தேவனிடத்தில் பெற்று தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி அவர் அதை மறுபடியும் மறுசீரமைப்பு செய்து அதன் பெருக்கத்தை தேவனுடைய வசனத்தினாலும் விடாமுயற்சியினாலும் அவருக்கு உள்ள இருந்த பலத்தினாலும் ஆசீர்வாதத்தை அதிகாரத்துக்கூடாக தேவனுடைய மகாமேன்மையான அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். யாக்கோப்பு என்கிற மனிதரை பார்க்கிற பொழுது அவர் கிருபையினால் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார். ஒரு தனி மனிதனாய் அவருடைய வாழ்க்கையில் வந்த பாடுகள் வேதனைகள் மிகுந்தவைகளாய் இருக்கிறது. ஆனாலும் தேவன் இந்த ஆப்ரகாம், ஈசாக்கு போன்றவர்களை விட அவர் மகத்துவமான ஒரு கிருபையினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். நான் உங்களுக்கு பிற்பாடு காட்டி கொடுக்கிறேன். அவருடைய முன்னிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருந்தது, அவர் ஆசீர்வதித்த நிலைமை எப்படி இருந்தது, இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எந்த வழிகளுக்கூடாய் கடந்து சென்றார் என்பதைத்தான் இந்த நாட்களிலே நானும் நீங்களும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நிச்சயமாக அவர் கண்ட தரிசனங்களை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அங்கே நடந்த நிகழ்வுகளை இயேசு கிறிஸ்து எப்படி ஒப்பிட்டு காட்டுகிறார், இயேசு கிறிஸ்து அந்த காரியங்களை எவ்வளவுமாக எங்களுக்கு போதித்து உணர்த்துவிக்கிறார் என்கிற விடயங்களை சற்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் ஆதியாகம புஸ்தகம் 28:5 சொல்கிறது, ஈசாக்கு யாக்கோப்பை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பாதாம் ஆராமுக்கு சீரிய தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கு ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காளின் சகோதரனுமான லாபானிடத்திற்கு போக புறப்பட்டான். ஈசாக்கு யாக்கோப்பை ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டான். எங்கே அனுப்பிவிட்டாராம்? பாதான் ஆராமிலு, அங்கே பாதான் ஆராமுக்கு அனுப்பிவிட்டார். இந்த பாதான் ஆராமுக்கு ஏன் அனுப்புகிறார்? இந்த குடும்பத்தின் நிலைமை சற்று என்ன என்பதை நான் காண்பித்து கொடுத்து, இந்த பாதான் ஆராம் எப்படிப்பட்ட இடம் என்கிறதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுக்கு தெரியும், ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஏசா யாக்கோப்பு. தாய் ஒரு மகனை நேசித்தால் தகப்பன் ஒரு மகனை நேசித்தார். குடும்பம் நிலைமை இப்படி காணப்பட்டது. தகப்பன் அங்கே கண்மங்கி வயது போய் அவர் மிகுந்த அங்கே முதியவர் ஆன பொழுது தன் பிள்ளைகளை அழைத்து ஆசீர்வதிப்பது, அங்கே தகப்பன் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் பிரதியீடாக அவர்கள் சுகித்து வாழ்ந்திருப்பார்கள். தகப்பன் எப்படி தன்னுடைய முதிர் வயதிலே தன்னுடைய மரண நாள் அண்மிக்கிற பொழுது தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே தொடரும். அது அந்த காலத்தின் முறைமை. இப்பொழுது ஈசாக்கு முதிர் வயதாய் வந்துவிட்டார். தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி அழைக்கிறார். ஏசாவை அழைக்கிறார், யாக்கோப்பையும் அழைக்கிறார். தாய் என்ன செய்கிறார் என்றால், தாய்க்கு தெரியும் தகப்பன் நேசிப்பது ஏசாவை. எனவே யாக்கோப்புக்கு ஆசீர்வாதங்கள் மிகுந்த குறைவாய் இருக்கும் என்று சொல்லி ஏசா போக வேண்டிய அந்த இடத்திற்கு அங்கே யாக்கோப்பை தாய் அனுப்பிவிடுகிறார். அவர் தான் அங்கே மாற்று வேடத்தோடு போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதன் நிமித்தம் யாக்கோப்பு ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து சென்ற பிற்பாடு ஏசா வருகிறான். வருகிற பொழுது தகப்பனிடத்தில் கேள்வி கேட்கிறான். தகப்பன் ஒரு சில ஆசீர்வாதங்களை மட்டும் கொடுக்கிறார். அங்கே தகப்பன் ஏமாற்றப்பட்டு யாக்கோப்புக்கு முழு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து விட்டார் என்ற இந்த செய்தியை ஏசா அறிந்த பொழுது அவர் மிகுந்த கோபம் கொள்கிறார். யாக்கோப்பு மேல ரொம்ப கோபம், அவனை கொன்று விட வேண்டும். தகப்பனுடைய மரண நாட்கள் முடிந்ததும் இவருக்கு நான் காரியங்களை செய்வேன் என்று சொல்லி மிகுந்த ஒரு கோபத்தோடு அங்கே ஏசா காணப்படுகிறார். இந்த நிலையில்தான் அங்கே தாய் போய் ஈசா கிடத்திற்கு கேட்கிறார், நாங்கள் இவரை அனுப்பிவிடலாம் என்று சொல்லி தன் அங்கே மகனுக்காக யாக்கோப்புக்காக கணவனிடத்தில் பேசுகிறார். அதன்பால் ஈசாக்கு, நாங்கள் வாசித்தது போல ஆதியாகமம் 28:5 ஈசாக்கு யாக்கோப்பை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் ஆராமிற்கு சீரியனாகிய பெத்துவேலின் குமாரனாகிய லாபான் இடத்திற்கு அங்கே போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பதான் அராம் என்றால் நுகத்தடி என்னும் அர்த்தம் கொள்ளப்படுகிறது. எபிரேய பதத்திலே நுகத்தடி என்னும் அர்த்தம் கொள்ளப்படுகிறது. யாக்கோப்பு நுகத்தடிக்குள் அனுப்பப்படுகிறார் என்று நாம் பொருள் கொள்ளலாம். பதான் அராம் என்றால் எபிரேய பதத்தில் நுகத்தடி என்று அர்த்தமாம். அப்பொழுது தகப்பன் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதினால் இவனுக்கும் அடுத்த மகனுக்கும் பிரச்சனை உண்டாக போகிறது. இவனை நான் அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி தாயும் தகப்பனும் சேர்ந்து அனுப்பிவிடுகிறார்கள். ஒரு பிள்ளை மரிப்பதை பார்க்க கூடாது. அந்த கடினமான இருவருக்கிடையிலும் முரண்பாடுகள் பெருகிவிட்டது. மிகுந்த ஆபத்து நேரிடும் சந்தர்ப்பங்கள் அநேகம் இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு இவர்கள் அனுப்பிவிடுகிறார்கள். அந்த பாதை மிகுந்த கடினமான பாதை, அது மிக பயங்கரமான பாதையாயிருந்தது. நுகத்தடி என்னும் இடத்திற்கு அவர் அனுப்பப்படுகிறார். பதான் அராம், பதான் அராமிலே யாக்கோபுடைய மாமாவாகிய லாமானிடத்தில் அனுப்பப்படுகிறார். இந்த பயணத்தை சற்று நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். நான் சொன்னது போல ஆபிரகாம் வாக்குத்தத்தினால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர், ஈசாக்கு அதிகாரங்களினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர், அந்த தலைமுறைக்குரிய அதிகாரத்தோடு வாக்குத்தத்தங்களை பிடித்து தகப்பனிடத்தில் அங்கே மிகுந்த காரியங்களை பெற்றுக்கொண்டவர். யாக்கோபு கிருபையினால் பெற்றுக்கொண்டார். எப்படி அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறார்? இந்த நுகத்தடி போன்ற இடத்திற்கு அனுப்பப்பட்டவர் எப்படி இந்த காரியத்தை பெற்றுக்கொள்கிறார் என்பதைத்தான் நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த பதான் அராமிற்கும் பெயர் சேபாவுக்கும் 772 கிலோமீட்டர் தூரமாய் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு கடுமையான தூரம். இவர் நடந்து பயணிக்க வேண்டும். மிக கடினமான பாதைகளுக்கூடாய் செல்ல வேண்டும். இந்த பதான் அராமுக்கு போகிற பொழுது பல பாலைவனங்களை அவர் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அந்த பாலைவனங்களிலே கொடுமையான விஷ பாம்புகள் இருக்கிறது. கொடுமையான விஷ பாம்புகள் இருக்குமா? அங்கே அவர் நடந்து போகிறார். ஒரு 70 கிலோமீட்டர் தூரம் போனதும் பெத்தேல் என்கிற இடம் வருகிறது. அந்த பெத்தேலிலே போகிற பொழுது மிகுந்த இருட்டாகி விட்டது. இருட்டாகியதின் நிமித்தம் அவர் பெத்தேலிலே இருந்த ஒரு கல் இருந்தது. அந்த கல்லை எடுத்து தலைக்கு வைத்து அவர் நித்திரை செய்தார் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. களைப்படைந்து மிகுந்த சோர்வோடு கூட அவர் காணப்படுகிறதினால் அங்கே பகல் முழுவதும் நடந்து இரவு வேளை ஆயிற்று. போகும் பொழுது கோலும் கையுமாக போன என்னை இரு பரிவாரங்களோடு தேவன் கொண்டு வந்தார் என்று தேவனை புகழ்கிறார். இங்கே தாய் போகிற பொழுது அவர்கள் பிரயாணம் பண்ணுகிற பொழுது ஒரு தடியை கொண்டு போவார்கள். தடியை கொண்டு போய் அவைகள் தன்னுடைய பாதுகாப்புக்கு கொண்டு போவார். இரவு நேரங்கள் வந்தால் தங்களுக்கு வழியை அறிவதற்காக கையிலே ஒரு விளக்கு இருக்குமா? அந்த விளக்கிலே எண்ணெய், விளக்கு எரிய வேண்டும் என்றால் திரி இருக்க வேண்டும், எண்ணெய் இருக்க வேண்டும். அதிலே எண்ணெய் போட்டு கொண்டு அங்கே மிகுந்த பாரத்தோடு பயத்தோடு, அண்ணா கண்டுபிடித்தால் என்னை கொலை செய்து விடுவார், என் தகப்பனும் தாயும் என் மாமனிடத்தில் அனுப்பிவிட்டார், அந்த நுகத்தடி நிறைந்த தேசத்திற்கு நான் போக வேண்டும், போய்த்தான் ஆக வேண்டும், இங்கே இருந்தால் எனக்கு மரணம் சம்பவித்து விடும் என்கிற அந்த காரணத்தினால் இப்பொழுது ஒரு தனி மனிதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். வனாந்தரம், அவர் சந்தித்த பெத்தேல் என்கிற மகம் கொடிய வனாந்தரம், விஷ பாம்புகள், அங்கே பயங்கரமான மிருகங்கள் இருக்கிற அந்த இடத்தில் தலையிலே அங்கே தலையை கல்லின் மேல் வைத்து அவர் நித்திரை செய்த உடனே அங்கே ஒரு பிரம்மாண்டமான காரியம் நடக்கிறது. அந்த காரியம் என்ன? வானத்தை அங்கே பூமியிலிருந்து வானத்தை அளாவத்தக்க ஒரு ஏணி வைக்கப்பட்டிருப்பதையும் அந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறமான ஒரு தரிசனத்தை அவர் காண்கிறார். அந்த தரிசனத்தை கண்டவுடன் அவர் நித்திரை வலித்து இருந்து அவர் சொல்லுகிறார், இந்த ஸ்தலத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார். ஒரு கல்லை எடுத்தார், அதன் மேலே எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த ஸ்தலத்திலே தேவன் தங்கி இருக்கிறார் என்று சொல்லி அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டு விட்டு அவர் கடந்து போகிறார். அந்த இடத்திலே அவர் அபிஷேகம் பண்ணின கல் இருந்தது. இதை மனதில் கொண்டு நாங்கள் தியானம் செய்ய போகிறோம். அடுத்ததாக இவர் கடந்து போக வேண்டிய பாதை யோர்தான். இந்த பாதைகளை நான் ஏன் காட்டி கொடுக்கிறேன் என்றால் பிற்பதாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். அவர் சொல்லுகிற ஒரு காரியம் 35வது அதிகாரத்திலே, நாங்கள் ஆதியாகம புஸ்தகம் 35வது அதிகாரம் 3வது வாக்கியத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். அழகான ஒரு காரியத்தை சொல்கிறது. யாக்கோப்பு சொல்கிறார், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபிடத்தை உண்டாக்குவேன் என்றார். அழகாய் சொல்கிற அவர் நடந்த வழிகளை பாருங்கள், காட்டி கொடுக்கிறேன். இந்த வழிகள் அவர் சொல்கிற பொழுது நான் எழுந்து பெத்தேலுக்கு போக வேண்டும். இப்பொழுது நான் சொன்ன சம்பவம் பெத்தேலிலே தான் நடந்தது. பெத்தேலிலே தேவன் எப்படி நடத்தினாராம்? பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாள் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிவிடத்தை உண்டாக்குவேன் என்றான் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய ஆபத்தான பாதை தான் இந்த பாதைகள். நான் சொன்னேன், பெத்தேல் பாம்புகளும் விஷ பாம்புகளும் கொடிய மிருகங்களும் கொல்லும் அளவிற்கு பயங்கரம் சூழ்ந்தது. இருள் சூழ்ந்த ஒரு வெட்டாந்தரை, தண்ணீர் இல்லாத இடம், ஆகாரம் எடுக்க முடியாது, கொண்டு போன ஆகாரங்களும் செலவழிந்து போயிற்று, மிகுந்த பாரம், உண்ண உணவில்லை, உடுக்கிறதுக்கு மாற்றுடை இல்லை, தண்ணீர் இல்லை, பயங்கரம், தூங்கி எழுந்து விட்டான், தேவ தரிசனத்தை பெற்றுக் கொண்டான். நான் விசாரிக்கிறேன், யாக்கோப்பை அந்த தேவ தரிசனம் தான் நடத்தியது. யாக்கோப்புடைய வழியிலே தெய்வம் கூட இருந்து நடத்தினார். அதுதான் அவர் அங்கே இருந்து விட்டு மறுபடி வருகிற பொழுது இப்பொழுது தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சொல்கிறார், நாங்கள் மறுபடி எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். ஏன் தெரியுமா? எனக்கு ஆபத்து ஏறிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். ஆபத்தான பாதை, நான் கடந்து வந்த வழி அது கடுமையான வழி, எனக்கு உணவில்லை, மாற்று வஸ்திரம் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை என்று நான் கூப்பிட்ட பொழுது, நான் விண்ணப்பித்த பொழுது என்னோடு ஒருவர் என் வழிகளில் கூட வந்தார், என்னோடு கூட இருந்து என்னை நடத்தி வந்தார். அந்த வழிகளுக்கூடாக நான் கடந்து வருவதற்கு என்னோடு கூட ஒருவர் இருந்தார், அவரை நான் தரிசிக்க அவர் எனக்கு உதவி செய்தார் என்பதாக அழகாக யாக்கோப்பு சொல்கிறார். ஜோர்தான் என்றால் மரணம் என்று பொருள் கொடுக்கிறது. ஜோர்தான் என்றால் எபிரேய மொழி, அங்கே மொழியிலே எபிரேய பதத்திலே மரணம் என்று அர்த்தமாம். அங்கே பாருங்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த மேய்ப்பர்கள் அது மட்டுமல்ல, தூர பயணம் செய்வன் நான் சொன்னேன், ஒரு கோலோடு போவார்கள். இந்த யோர்தான் நதி பயங்கரமான ஒரு நதி. இந்த யோர்தானை கடக்க வேண்டும் என்றால் அந்த நாட்களில் மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு ஒரு சங்கிலி கோர்வையாக நின்று அந்த அடித்து கொண்டு போகிற தண்ணியை அக்கறைக்கு போவதற்கு, அதை கடப்பதற்கு, அதை எதிர்ப்பதற்காக ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு அந்த சங்கிலி கோர்வையாகத்தான் அவர்கள் கடப்பார்களாம். அது அந்த மக்களுடைய அந்த நாள் வழக்கமாயிருந்தது. ஆனால் இவரும் ஒரு தனி மனிதனாயிருக்கிறாரே, எப்படி அந்த தன்னுடைய ஒரு அந்த கால்களினாலும் தனி மனிதனுடைய அந்த பெலத்தினால் எப்படி கடப்பதென்று தெரியாமல் அவர் தவித்து கொண்டு தான் கொண்டு போன கோலை அந்த தண்ணீரிலே போட்டு அந்த தண்ணீர் இழுத்து கொண்டு போற விசைக்கு அதை எதிர்த்திசையாய் அந்த கோலின் உதவியோடு அவர் கடந்து போனார் என்று சரித்திரவியலாளர்கள் கூறுகிறார்கள். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த கோலின் உதவியோடு தண்ணீரில் அந்த கோலை போட்டு அந்த கோலின் உதவியோடு அவர் அக்கறைப்பட்டாராம். அடுத்த பக்கத்திற்கு அவர் போய் சேர்ந்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, சிலுவை மரணத்தின் மூலமாய் தேவனங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அன்றைக்கு குருசிலே மறித்த தெய்வம் கல்வரி சிலுவையில் தன் உயிரை நீர்த்ததினால், தன் உயிரை நமக்காக கொடுத்ததினால் நமக்கு ஏற்பட வேண்டிய அத்தனை ஆபத்துக்களையும் அந்த பொல்லாத வழிகளிலும் தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்தார், நம்மை தப்புவித்தார் என்று சொல்லி வேதத்தில் அழகாய் நாங்கள் பார்க்கிறோம். எனவே தேவ ஜனங்களே, அன்றைக்கு பயங்கரம் நிறைந்த அந்த இடத்திலே, பொல்லாங்கு நிறைந்த சூழ்நிலையிலே, ஆபத்து நேரிடும் அந்த காலத்தில் ஒரு தனி மனிதனுடைய செபத்தை கேட்ட தெய்வம் அவனுடைய அந்த கடினமான பாதைகளிலும் தெய்வம் கூட கடந்து சென்றார். இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலே தெய்வம் உங்களோடு பேசுகிற விடயம் என்ன? நீங்கள் தனி மனுஷனாய் உங்களுடைய அறையில் அழுது கொண்டிருக்கலாம். நீங்கள் கடந்து போகிற பாதை மிகவும் கடினமான ஒரு வனாந்திரம் போல அனுபவமாய் இருக்கலாம். யாரும் இல்லை, பயங்கரம்தான், மரணம்தான், ஆபத்து தான் எனக்கு நேரிட்டு விடும் என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டு இந்த நேரத்தில் தவித்து கொண்டு இந்த செய்தியை கேட்டிருக்கலாம். உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி உண்டு. அன்றைக்கு அந்த கோலினால் அந்த மரணம் என்கிற ஜோர்தானை கடந்து யாக்கோப்பு சென்றது போல, அந்த ஜேக்கப் சென்றது போல, எனக்கும் உங்களுக்கும் குருசிலே கல்வரி சிலுவையிலே அந்த மரத்திலே நம்முடைய சாபங்களை ரோகங்களை ஏற்றுக்கொண்டு கல்வரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தவன். நம்முடைய மரண கட்டத்திலும் மரண ஆபத்திலும் தனிமையின் பாதையிலும் வேதனை சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் நானும் நீங்களும் அந்த சிலுவை நாதரை நோக்கி பார்க்கிற பொழுது, கல்வரி சிலுவையில் தன் உயிரை கொடுத்தவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற பொழுது, அவருக்காய் நம் இருதயங்களை திறந்து கொடுக்கிற பொழுது நம் உள்ளத்தில் அவர் வருவார். நம்மோடு கூட நம் வாழ்க்கையில் பயணிப்பதற்கு ஒருவர் ஆயத்தமாயிருக்கிறார். உங்களிடத்தில் எந்த பாகுபாடும் வேறுபாடும் வித்தியாசம் மதம் இனம் குலம் ஜாதி எதுவும் பார்க்காத ஒருவர், எந்த சுயநலமும் இல்லாதவர், எதையும் எதிர்பார்க்காமல் கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அந்த தெய்வம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், அவர் பெத்தேலுக்கு போய் அங்கே அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டு அந்த தரிசனத்தினால் பலனடைந்து, தெய்வம் என்னுடைய ஆபத்தில் எல்லாம் என்னோடு கூட வருவார், என்னுடைய குறைவில் என் வாழ்வில் இருந்து வெளிப்படுவார், என் பாதைகள் எத்தனை ஆபத்து நிறைந்ததாய் மரண கண்ணிகள் சூழ்ந்ததாய் இருந்தாலும் என் தெய்வம் என்னோடு வருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு, அந்த கல்லின் மேலே அபிஷேக தைலம் போன்று எண்ணெயை ஊற்றிவிட்டு தேவனை தரிசித்து சென்றவருடைய வாழ்க்கையை கவனியுங்கள். ஜோர்தானை கடந்து அந்த மரண ஆபத்துக்களை தாண்டி பதான் அராம் என்கிற அந்த நுகத்தடி என்கிற இடத்தில் அவர் போய் சேர்ந்தார். சொந்த மாமனிடத்தில் சேர்ந்தார். அங்கே இருந்த தன்னுடைய இனத்தாலும் தன் மாமனுடைய மகளுமாகிய ராகேலின் மேல் அதிகமான ஆசை வைத்தார். தன்னை அவளை மணந்து கொள்வதற்கு விருப்பம் கொண்டார். திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன் மாமனிடத்தில் கேட்டபொழுது அவர் சொன்னார், 7 வருடங்கள் நீ வேலை செய், நான் அவளை உனக்கு கொடுத்து விடுவேன். அவர் எதிர்பார்ப்போடு வேலை செய்தார். நாட்கள் கிழமைகள் ஆகியது, கிழமைகள் மாதங்கள் ஆகினது, மாதங்கள் வருடங்கள் ஆகினது, 7 வருடமும் முடிந்தாயிற்று. திருமணம் ஆயத்தம் செய்யப்பட்டாயிற்று. நம்முடைய கால சூழ்நிலைகள் கலாச்சாரங்கள் போல அல்ல பெண்களை பார்ப்பது. திருமணத்துக்கு அவர்கள் திருமணம் செய்து முடித்த பிற்பாடுதான் முக்காடு நீக்கப்படும். அதற்கு பின்புதான் தெரியும் யார் பெண்ணன்றே கண்டுகொள்ள முடியும். அப்படித்தான் அந்த கலாச்சாரம், அந்த பழக்க வழக்கமாய் இருந்தது அந்த நாட்களில். காலையில் எழுந்து பார்க்கிறான், ஆசையோடு வாழ்ந்து சந்தோஷமாய் தன் மனைவியோடு நாட்களை செலவிடலாம் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காலையில் முகத்தை காணும்படி ஆவலாய் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இங்கே தென்பட்டது வெறும் ஏமாற்றம். ராகேலுக்கு பதிலாய் லேயாள் கொடுக்கப்பட்டாள், அவளுடைய மூத்த சகோதரி கொடுக்கப்பட்டாள். அவள் கூச்ச பார்வையான பெண். அவன் விரும்பினது அங்கே கிடைக்கவில்லை. அவனுக்கு தோல்வி பயங்கரமாய் சூழ்ந்து கொண்டது. அந்த நேரத்தில் மனம் உடைந்து தன் மாமனிடத்தில் கேட்ட பொழுது அவன் சொன்னான், இவளை நான் உனக்கு செய்து கொடுக்க வேண்டுமாய் இருந்தார், நீ இன்னும் 7 வருடம் வேலை செய்தாக வேண்டும். மறுபடியும் 7 வருஷம் வேலை செய்கிறார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் யாக்கோபு மிகுந்த வேதனையோடு சொல்கிறார், எனக்கு 10 முறை சம்பளத்தை மாற்றினார், 10 முறை மாற்றினார். என் வாழ்க்கையிலே பயங்கரமான கடினமான காலங்கள், மிகுந்த காரியங்களை செய்வாரா. அங்கே ஒரு ஆய்வாளர் இப்படி எழுதுகிறார், லாபான் மிகுந்த ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு செல்வந்தமான மனிதன், அந்த சமூகத்தில் மதிக்கப்பட்ட தக்கவரும் உயர்ந்த நிலையில் உள்ளவரும், ஒரு அதிகாரம் உடைய உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு மனிதனாம் லாபான். அந்த லாபான் என்றால் மென்மை என்று பொருள் கொள்ளப்படுகிறது. இப்படி மென்மையான மனிதனாய் மற்றவர்களுக்கு முன்பதாக நன்மை செய்கிறவராய் மிகவும் அன்பு நிறைந்தவராய் எல்லாரோடும் பழகத்தக்க ஒரு நல்ல அதிகாரியாய் இருந்தார் இந்த லாபான். ஜனங்கள் எல்லாரும் யோசித்தார்கள், இவரை போல ஒரு நல்லவன் இல்லை, இந்த லாபான் எவ்வளவு ஒரு அருமையான நல்ல மனுஷன் என்று அவரை கனம் பண்ணுவார்கள். யாக்கோப்பு அங்க போய் தண்ணிய மாட்டிட்டார். அங்கே 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டது, 10 முறை மாற்றப்பட்டது. ஒருக்கா சொல்வார், வரியாடு உனக்கு, மற்றதெல்லாம் எனக்குன்றுவார். இப்படி பல தடவை பல தடவை அந்த வரியாடுகள் கூட அங்கே குட்டிகள் போட்ட உடனே சொல்வார், இல்லை இல்லை இப்பொழுது இது என்னுடையது, மற்றது உன்னுடையது என்றுவார். இப்படி 10 தடவைகள் மாற்றினார். யாரிடத்திலாவது நீதி கேட்கலாம், யாரிடத்திலாவது சொல்லி பேசலாம் என்று சொல்லி ஒருவரிடத்தில், ஒரு குடிமகனிடத்தில் இல்லாவிட்டால் அடுத்த நிலையில் இருக்க பேச ஆரம்பிக்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்களாம், ஓ நீங்கள் லாவானுடைய மருமகன் அல்லவா, நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறீங்க அல்லவா, அவர் ஒரு சிறப்பான மனிதனே, நல்ல உதவி செய்யும் மனம் கொண்டவரே, அவர் மென்மையான ஒருவரே, அவர் நல்லவர் அல்லவா, நீங்கள் எப்படி சுகமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவருக்கு அவர் தன் விஷயத்தை சொல்ல வருவதற்கு முன்பதாகவே இப்படி பேசி விடுவார்களாம். யாரிடத்தில் சொல்வது, யாரிடத்தில் நீதி கேட்பது, யார் எனக்காய் வேலை செய்வது, யார் எனக்காக பரிந்து பேசுவது, என் நிலையை நான் யாரிடத்தில் சொல்வது என்று சொல்லி யாக்கோப்போ அநேக நாட்கள் அழுததுண்டு. ஒரு நாள் தேவன் பேசுகிறார். தேவன் யாக்கோப்பை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். இப்பொழுது இந்த நுகத்தடியோடு, ஏமாற்றத்தோடு, தோல்வியோடு, கடின உழைப்புக்கு பின்பதாக தான் விரும்பினதை அடைந்த மனிதனோடு தேவன் பேசுகிறார். யாக்கோப்பு, எந்த அண்ணாவுக்கு பயந்து நீ ஓடி வந்தாயோ இந்த இடத்திற்கு, அந்த இடத்தை விட்டு உன்னுடைய தேசமாகிய, உனக்கு தரிசனமாகிய அந்த இடத்திற்கு நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அந்த தரிசனமான தேவன் நான் சொல்லுகிறேன், உன்னை வழிநடத்தி கொண்டு வந்த தெய்வம் நான் சொல்லுகிறேன், நீ மறுபடியும் பெத்தேலுக்கு எழுந்து போ. நீ நுகத்தடியோடு பாரம் சுமக்கும் இடத்தில் இருக்க கூடாது. ஏமாற்றி ஏமாற்றி உன்னை அடிமைப்படுத்தின இடத்துக்கு இனி நான் விட்டு வைக்க போறதில்லை. உன்னுடைய நஷ்டத்தை, உன்னுடைய கடின உழைப்பை, நீ பட்ட பிரயாசத்தை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். உனக்குண்டான எல்லா பரிவாரங்களுடனும் நீ எழுந்து புறப்படு.
1: ஹல்லேலூயா. செட்டில்,
0: இந்த பெத்தேலை விட்டு போ. உன் நாட்கள் முடிந்தது. உன் சகோதரனுக்கு நீ பயப்பட வேண்டாம். அவன் முகத்துக்கு விலகி ஓடி வருகிற நாட்களில் உனக்கு தெய்வம் ஒரு நாள் தரிசனம் கொடுத்தாரே, அந்த தேவன் நான் சொல்லுகிறேன், நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அப்பொழுதுதான் 35:3 யாக்கோப்பு சொல்கிறார், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். தன் பிள்ளைகளிடத்தில், மனைவிகளிடத்தில் சொல்லுகிறார், எழுந்து போவோம் வாங்க, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் தேவன் என் விண்ணப்பத்தை கேட்டார், என் தேவன் என் விண்ணப்பத்துக்கு மறு உத்தரவு அருளி, நான் நடந்த வழிகளில் என்னோடு கூட இருந்து என் தேவனினை ஆட்கொண்டபடியினால் அவருக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்டப் போகிறேன். ஏன் தெரியுமா? அவைகளை எல்லாம் உடைத்து அந்த இடத்தை விட்டு வெளியேறும்படி என்னுடைய நான் வந்த, நான் தரிசித்த அந்த இடத்தில் பலிபீடத்தை கட்டும்படி என்னை அழைக்கிறார். நாங்கள் போவோம் என்று சொல்லி அவன் தன் பிள்ளைகளோடும் இங்கே மனைவிகளோடும் பரிவாரங்களோடு அவர் புறப்பட்டு போய்க் கொண்டிருக்கிறார். நடந்தது எங்களுக்கு தெரியும். போகிற பொழுது ஏசா கோபத்தோடு வருகிறான், எதிர்த்து வருகிறான், கொலை செய்யும் ஆவேசத்தோடு வருகிறார். யாக்கோப்பு பிந்தி தனித்து போராடி தேவனோடு செபித்தார். சூழ்நிலை முற்றிலும் மாறினது. எந்த அண்ணா கொல்லும்படி கோபத்தோடு வந்தாரோ அதே அண்ணா அணைத்து முத்தமிட்டார். ஒரு செபிக்கிற மனிதன், ஒரு ஆண்டவருடைய வழிநடத்தலை பெற்றவன், ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்று ஆண்டவரோடு உறவாடி ஆண்டவரோடு இணைந்திருக்கும் மனிதனுக்கு எந்த பயமும் இல்லை. ஒருவனுடைய வழி கத்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் சமாதானம் ஆவார்கள் என்று வேறு எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்தியத்தை உங்களுக்கு தேவ ஆவியானவர் இந்த நாளில் போதிக்கிறார். ஒரு மனுஷன் மேல் உண்டான அபிஷேகம், ஒரு மனுஷன் மேல் உண்டான தரிசனம், ஒரு மேல் உண்டான ஆசீர்வாதம், ஒரு மனிதனோடு கத்தர்
1: இருந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்து கண்மலையின் மேல கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார்.
0: அந்த முறையாலும் எந்த வல்லமையினாலும் எந்த அதிகாரத்தினாலும் எந்த கோபக்காரனாலும் எந்த கூட பிறந்தவனாலும் அழிக்கவோ தொடவோ நெருங்கவோ முடியாது என்பதற்கு யாக்கோபுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது. பல ஆதார வசனங்களை என்னால் பேச முடியும். சுருங்க கிடைத்த நேரத்தில் நான் பேச வேண்டி இருப்பதினால் சுருக்கமாய் இந்த வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கன்பானவர்களே, இப்படி கடினமான மனிதன் வந்து தன்னுடைய மரண நாளில் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற பொழுது, ஜோசேப்பை ஆசீர்வதிக்கிற பொழுது ஒரு அழகான வார்த்தையை அவர் சொல்லுகிறார். கவனிக்கலாம், நாங்கள் வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 49:26. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகிறது. அவைகள் யோசேப்புடைய சிகரங்களின் மேல் தன் சகோதரனாகிய சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக அவர் சொல்லுகிறார். யோசேப்புக்கு உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டது. தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க. அவர் யோசேப்பை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய தகப்பன் என்றால் நான், உன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபாகிய நான் என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டது. அது நித்திய பர்வதமாகிய முடிவு மட்டும் அது எட்டுகிறது. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேல் உன் சகோதரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக என்று சொல்கிறார். என்னுடைய தேவன் என்னை என் பிதாக்கள் என்னுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் யாக்கோபு சொல்லுகிறார், என் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் சிகரத்தை எட்டும் அளவிற்கு உச்சத்தை தொடும் அளவிற்கு என் தெய்வம் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்தார். ஒரு மனிதன் மேல் உண்டான அபிஷேகம், ஒரு மனிதன் மேல் உண்டான தரிசனம், ஒரு மனிதன் மேல் உண்டான அழைப்பு, ஒரு மனிதன் மேல் உண்டான ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்? தேவனோடு இருக்கிறவருடைய தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ள இருக்கிறவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குமாம்? அது நம்முடைய பிதாக்களை பார்க்கிலும் மேற்பட்ட ஆசீர்வாதம், நம்முடைய பிதாக்களை பார்க்கிலும் சிகரத்தை எட்டும் அளவிற்கு மேலான ஆசீர்வாதம். எங்கள் பிதாக்கள் செய்ததை பார்க்கிலும் மேலான காரியங்களை செய்யும் அளவிற்கு எங்கள் தேவனங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். எங்கள் பிதாக்கள் செய்ததை சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். எங்களோட பிதாக்கள் செய்யாததை ஆபிரகாமுடைய நாட்களில் தூர்க்கப்பட்ட துறவுகளை ஈசாக்கு மறுபடி தோண்டி நீரூற்றை கண்டார். வாக்குவாதங்களை கண்டு விலகி விலகி போனாரே ஒழிய வேலியை விட்டு போகவில்லை. இன்றைக்கு வாக்குவாதங்களை கண்டு மனமுடைந்து போய் மனம் சோர்ந்து போய் வேண்டாம் இந்த வாழ்க்கை, வேண்டாம் இந்த ஊழியம், வேண்டாம் இந்த ஜீவியம் என்று வெறுப்போடு இருக்கிறீங்களா? இந்த நாளில் அபிஷேகம் உங்களை தட்டி எழுப்புகிறது, அழைப்பு உங்களை தட்டி எழுப்புகிறது, தரிசனம் உங்களை உற்சாகப்படுத்துகிறது. பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள். அவர்களுடைய அவர்கள் பிதாக்கள் செய்ததை செய்யுங்கள், அவர்கள் செய்யாததையும் செய்யுங்கள். அடுத்த காரியம் சொல்லுகிறேன், அவர்கள் செய்ததை விட மேலானதை செய்யுங்கள். ப்ரைஸ் காட். பிதாக்கள் செய்ததை செய்யுங்கள், பிதாக்கள் செய்யாததையும் செய்யுங்கள். பிதாக்கள் செய்ய முடியாததை செய்ததை பார்க்கிலும் மேலானவைகளை செய்யுங்கள். அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு எங்களுக்கு காட்டி கொடுக்கிறார். நாங்களும் இன்றைக்கு எங்களுடைய முற்பிதாக்கள் எங்களுக்கு முன்பதாய் நடந்தவர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு முன்பதாக வித்தாகியவர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு முன்பதாக வித்திட்டவர்கள் இருக்கிறார்கள். இங்கே சபையிலே பக்தி விருத்தியும் மறுமலர்ச்சியும் ஏற்பட்டது. மார்ட்டின் லூதர் இந்த மறுமலர்ச்சியை மறுமலர்ச்சிக்காய் மிகுந்த போராட்டங்களை கொண்டாந்தவர். ஆனால் மறுமலர்ச்சிக்கு முன்பதாக முன்னோடிகளாய் திகழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பயங்கரமான வேதனைப்பட்டவர்கள். இந்த மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்கு முன்னோடிகளாய் இருக்கிறவர்கள் பயங்கரமானவர்கள், பயங்கரமான பாடுகளை பட்டவர்கள், எரிக்க தங்கள் உடல்களை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். பெரிய மைதானத்திலே அவர்களை நடுக்கம்பங்களிலே கட்டிவிட்டு அவர்களை சூழ காரியங்களை போட்டு எரித்து அந்த வெளிச்சத்தில் மகிழ்ந்து கொண்டு உண்டு மகிழ்ந்தார்கள் அமைதிரிகள். இவர்கள் மூலமாய் இந்த மறுமலர்ச்சி ஏற்படக்கூடாது, இவர்களோடு இந்த கதை முடிந்து விட வேண்டும் என்று சொல்லி அப்படியெல்லாம் மரணத்தை சந்தித்த அநேக முன்னோடிகள் இருக்கிறார்கள். மார்ட்டின் லூதர் காலத்தில் பெரிய மறுமலர்ச்சி உண்டானது. அந்த மறுமலர்ச்சிக்கு முன்னோடிகளாய் இருந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே எனக்கு முன்பதாக உங்களுக்கு முன்பதாக நடந்த முற்பிதாக்களை பாருங்கள். அந்த முற்பிதாக்களை பார்க்கிலும் அந்த முற்பிதாக்கள் செய்ததை செய்கிறோம், அவர்கள் செய்ய முடியாததை நாங்கள் செய்வோம். அவர்களை பார்க்கிலும் இன்னும் மேலானவைகளை நாம் செய்வோம். ஏனென்றால் தேவ திட்டம் அப்படித்தான் அது தொடர்ந்து செயல்படுகிறது. யாக்கோபு சொல்கிறார், உன் பிதா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், உன் தகப்பன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? என் பிதாக்களை பார்க்கிலும் சிகரத்தை எட்டும் அளவுக்கு, கொடுமுடியை தொடும் அளவிற்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். வெறும் கோலும் தடியுமாய் நடந்து போனவர், மரண பாதைக்குள் நடந்து சென்றவர், மரண உபாதையில் அகப்பட்டவர், நுகத்தடியில் சிக்கப்பட்டவர், பல வேதனைகளை சந்தித்தவர் இப்ப சொல்றார், ஆண்டவரே என்னை ஆசை, என் மகனே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? என் ஆசீர்வாதம் என் பிதாக்களை பார்க்கிலும் மேலான ஆசீர்வாதம், என் வாழ்வு அவர்களை பார்க்கிலும் மேன்மையாய் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அங்கே யாக்கோப்பின் பிள்ளைகள் பன்னிரண்டு பேரும் பன்னிரண்டு கோத்திரங்கள் ஆனார்கள். அவர்கள் முழு இஷ்டவேலையும் ஆண்டு அவர்கள் மூலமாய் சந்ததி சந்தானங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கடத்தப்பட்டது சரித்திரம் வாய்ந்த உண்மை. இந்த யாக்கோப்பு மூலமாய் இதுதான் கிருபையாய் அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். அவருடைய பிள்ளைகள் இருந்தான் பன்னிரண்டு கோத்திரங்கள் உருவாகின. அந்த கோத்திரத்தில் இருந்துதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உதயமானார். அவர் மூலமாய் முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு வந்தது. அந்த ஆண்டவர் இப்பொழுது யாக்கோப்புடைய வாழ்க்கையில் நடந்த செயலை நமக்கு காட்டி கொடுக்கிறார். எனக்கு எப்பவுமே பிடித்த ஒரு காரியம், வேத வார்த்தைகள் எல்லாம் ஜோடி ஜோடாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே சொல்லி காட்டுகிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1:51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதன் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அங்கே வானத்தை அளாவத்தக்க ஒரு ஏணி வைக்கப்பட்டதையும் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான தரிசனத்தை யாக்கோப்பு காண்டார். இப்பொழுது ஆண்டவர் இங்கே பேசுகிற பொழுது நாத்தான்வேலுக்கு சொல்லுகிறார், நாத்தான்வேலே நீ உத்தமன், நீ கவடற்றவன் என்று பேசுகிற பொழுது அவன் கேட்டான், ஆண்டவரே நீங்கள் எங்களை என்னை எப்படி கண்டீர்? நீ அத்தி மரத்துக்கு இருக்கிற பொழுது நான் உன்னை கண்டேன். மறைவிடங்களை காண்கிற கடவுள், நம்முடைய உத்தமத்தை கண்டு நாம் சிக்கிக்கொள்ளும் பிரச்சனைகளை நன்றாய் அவதானிக்கிற கடவுள் இப்பொழுது சொல்கிறார், நீங்கள் கடைசி நாட்களில் எப்படி இருப்பீர்கள்? இயேசு போதிக்கிற காரியம் நீங்களும். பின்னும் அவர் நோக்கி சொல்லுகிறார், வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் நீங்கள் காணும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். மெய்யாகவே மெய்யாகவே நான் இதை சொல்லுகிறேன், உங்களுக்கு இது நடக்கும். நீங்கள் தேவ தரிசனங்களை காண்பீர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவ தரிசனம் இருந்தால் அவனை வழிகொண்டு போகும், அவன் செல்ல வேண்டிய இடத்திற்கு நேராக அவனை வழிநடத்தி கொண்டு போகும். அது மரணம் பெறலாம், மரண அபாயங்கள் சூழலாம், ஆபத்து நேரிடலாம், மனிதர்கள் கைவிடலாம், தனிமையின் பாதையே நம் வாழ்வின் சொந்தமாகி இருக்கலாம், சோகங்களும் கண்ணீர்களும் நம் வாழ்வை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நடுவிலும் தேவ தரிசனம், தேவனை தரிசித்த அந்த மனிதனால் ஒரு நாளும் பின்வாங்க முடியாது. அந்த மனிதன் மூலாய் தேவன் திட்டம் நிறைவேறும். ஒரே ஒரு மனிதன் அன்றைக்கு யூதர்களை துன்பப்படுத்தினவன், தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் கடந்து சென்று அநேகரை கொலை செய்யும்படி, அநேக நம்பிக்கையை கெடுக்கும்படி, பின்வாங்கும்படி போராடின சவுல் என்கிற பவுல் ஒரு நாள் தேவனால் தரிசனம் பெற்றார். பவுலே நீ முள்ளில் உதைக்கிறது கடினமாமே, நீ முள்ளில் உதைக்கிறாய், இது கடினமானது, நீ செய்கிற வேலை மிகுந்த ஆபத்தானது, நீ யாரை துன்பப்படுத்துகிறாய், என் பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறாய், என் சபையை துன்பப்படுத்துகிறாய், என் சபையை உடைத்து விடுகிறாய், நீ முள்ளிலே உதைக்கிறாய். அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பவுல் அன்றைக்கு சவுலாய் இருக்கிற பொழுது கேட்டவள், நீர் யார், நீர் யார் கடவுள், நான் ஒன்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், நான் சோபித்துக் கொண்டிருக்க ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, இப்பொழுது என்னோடு பேசுகிற இந்த தெய்வம் யார்? தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று நாம் பொருள் கொள்ளலாம். நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், நான் தான் தெய்வம், நான் தான் உங்களுக்காய், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும்.
1: ஆகவே உயிருள்ள நாளெல்லாம் அவர் நமக்கு செய்த
0: நன்மையாயிருக்கிறேன். நீங்கள் பிதாவினிடத்தில் மோட்சத்திடத்தில் பிரவேசிக்க முடியாது, நித்தியத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். அந்த வழி கூடாக பிரவேசிப்போம், அந்த ஜீவனை வருவோம், நம் வாழ்வை அர்ப்பணம் செய்வோம். இந்த வார்த்தையை பொறுமையாய் இம்மட்டு நேரமும் கேட்ட என் அன்பு நெஞ்சங்களுக்கு கடவுள் தாமே நிறைவான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவாராக. உங்கள் பாதை எவ்வளவு நுகம் நிறைந்ததாய், பாரம் நிறைந்ததாய் இருக்கலாம், மரணம் சூழ்ந்ததாய் இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் ஒருவர் வர ஆயத்தமாய், உங்களோடு பயணிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே உண்டு, நீங்கள் கடந்து நீர் செல்கிற அந்த வழியில், நீங்கள் சந்திக்கிற அந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு, என்னை படைத்தவரே, என்னை நினைத்தவரே, என்னை நேசிக்கிற தெய்வமே, நீர் ஜீவனை கொடுத்தது உண்மையானால் என் வாழ்வில் வாழும் என்று சொல்லி யாராய் இருந்தாலும் கேட்கலாம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. இதோ வருத்தப்பட்டு பாரம் நான் உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தருவாராக. தெய்வம் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஒரு கணம் கண்களை மூடி ஜெபத்திற்கு காத்திருப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, சங்கமம் வானொலிக்கு ஊடாக தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேச உள்ளங்களை கரத்தில் நான் தருகிறேன். ஒருவேளை எதேர்ச்சியாய் இந்த சத்தத்தை யாரேனும் கேட்டுமைகளை
1: நினைத்து ஆண்டவருடைய நாமத்திலே
0: இந்த சத்தியம் மக்களுடைய வாழ்க்கையின் மனதிலே ஆழப்பதிவதாக, ஒரு அற்புதம் செய்வதாக, ஒரு அடையாளத்தை உண்டாக்குங்க. இந்த வார்த்தையை தொடர்ந்தேர்ச்சியாய் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு நேயர்களுக்கும் உங்களுடைய நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இதை நடத்துகிற ஐயாவுக்கு ஆண்டவரே, அவருடைய குழுவினருக்கும் நன்றி சொல்லுகிறேன். அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து இன்னும் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் பாவி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
2: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் சுப்ரதலனன். இன்றைய நாளை யாக்கோப்பு அருமையான விளக்கம். ஆபிரகாம் வாக்குத்தத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஈசாக்கு அதிகாரத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், யாக்கோப்பு கிருபையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை வேதாம ரீதியில மிக தெளிவாக ஒரு செய்தியை கொடுத்தீர்கள். கேட்கும் பொழுது எங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் தந்து அதுக்கு அதற்கு நான் சொல்வேன். அருமையான செய்தி, இந்த செய்தி மறு ஒளிபரப்பிலே போகும்பொழுது அனைவர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். இன்றைய நாளே இந்த துதி ஆறா நிகழ்ச்சியிலே நீங்கள் வந்து கலந்து கொண்டு தேவசை கொடுத்து அதற்கு நான் சொல்வேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமே, ஆமே, ஆமே.
3: Recording in progress.
2: இதுவரை இந்நேரமும் செய்து கொடுத்த சுகிருதாளிதன் இவர் வந்து பைபிள் கோச் ப்ரொஃபசர் ஆராதியில் இருக்க அநேக ஊழியங்கள் செய்து
4: மாசத்தினுடைய முதல்
1: நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.

அவர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்காதிருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் கனம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் சேஷித்து விதமாய் ஆசீர்வதித்து

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இயேசுவை காண்போம் இறையாட்சி வழங்கும் MP3 பாகம் 1 Looking unto Jesus Kingdom of God Present MP3 Volume 1 கிறிஸ்துவில் வாழும் என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இயேசுவை காண்போம் MP3 பாகம் 1 வெளியிடுவதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பாடல்கள் நீங்கள் கேட்கும்போது உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் இறைவன் உங்களுக்கு அருள்வாராக. அத்தோடு சோர்ந்த வாழ்க்கை திடங்கொள்வதாக, உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படுவதாக, உங்கள் கண்ணீர் மாறுவதாக, கவலை போக்கப்படுவதாக, நோயாளிகள் சுகம் அடைவார்களாக, தீய சக்தியின் பிடியிலிருந்து விடுதலை கிடைப்பதாக, இருளின் பிடியிலிருந்து ஒளியின் பாதைக்கு வழிநடத்தப்படுவீர்களாக, தனிமை போக்கப்படுவதாக, பயத்தை நீக்கி போடுவதாக, கடன் பாரங்கள் நீங்குவதாக, தொழிலிலே முன்னேற்றம் உண்டாவதாக, தடைகள் எல்லாம் மாறுவதாக, படிப்பிலே வெற்றியையும் உயர்வையும் வேலை வாய்ப்பையும் காண்பீர்களாக, பிரிவுகள் பிளவுகள் மாறி சமாதானம் உண்டாவதாக, திண்மையில் ஈடுபடுபவர்கள் நன்மையில் செயல்படுவார்களாக, ஊழிய பாதைகள் விசாலம் ஆவதாக, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் மிகுதியாகவே தருவாராக, உங்கள் பயணங்களில் எந்த தீங்கும் ஏற்படாமல் காப்பாராக, நீங்கள் வசிக்கிற இடத்தில் ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக, எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் துணை புரிய தவறாத இறைவன் உங்களை சகல விதத்திலும் ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தூய தந்தையே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஜெபமே என் வாழ்வு, சுவிசேஷமே என் பாரம். பிரியமானவர்களே, எசேக்கியேல் 9:4 கர்த்தர் தன் தூதனுக்கு, நீ எருசலேம் நகரம் எங்கும் சென்று அங்குள்ள அக்கிரமங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற மனிதரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்று கட்டளையிட்டார். இதோ இன்று நம் தேசத்தின் அக்கிரமங்களுக்காய் கண்ணீர் விட்டு கதறுகிற மக்களின் மேல் கர்த்தர் அடையாளமிட விரும்புகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் மக்கள் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் இந்த நாட்டுக்கு நன்மை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளே, நம் தேசத்தின் எதிர்காலம் அரசியல்வாதிகள் கையில் இல்லை, விஞ்ஞானிகள் கையிலும் இல்லை, ஜெபிக்கும் ஜெப வீரர்களின் கைகளில் தான் உண்டு. என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாய் இருக்கட்டும் என்ற என் ஏக்கத்தை இந்த கேசட்டில் பாடலாய் பாடியுள்ளேன். நமது தேசத்திற்காக ஜெபிக்க உங்களை இன்று அர்ப்பணிப்பீர்களா? இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, கோடி

ஸ்தோத்திரங்களப்பா, உம்முடைய கிருபையால் இந்த உன்னத ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே. இந்த பாடல்களை கேட்கிற அனைவரும் உம்முடைய இதய துடிப்பை உணர்வார்களாக, உம்முடைய பரிபூர்ண சித்தம் செய்கிறவர்களாக மாறுவார்களாக. ஜெபமும் சுவிசேஷ பாரமும் அதிகமாய் அவர்களை அழுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: லூக்காஸ் நற்செய்தி 4:8 உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக, நாமும் சேர்ந்து ஆராதித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எனக்கு அருமையானவர்களே, இந்த துதி ஆராதனையின் மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நாம் மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிப்பதுதான். இப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஜெபிப்போ. என் அன்பா நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய கிருபிக்காக நான் நம்மை சோதரிக்கிற சாமி. பரிசுத்த ஆவியானவரே, என் அபிஷேகத்தின் வல்லமைக்க நான் நம்மை சோதரிக்கிற அப்பா. என் இயேசு ராஜாதி ராஜாவே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை நான் வரவேற்கிறப்பா. என் அன்பு சகோதரன் தாவீதுக்கு அலை கடல் மேலே அபிஷேக ராகங்கள் மூன்றாவது வாலிமை வெளியிட செய்த அப்பாவுக்கு கோடி கோடி சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வாலிம் கேசட்டை கேட்ட ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீங்கள் அற்புதங்களை செய்தபடியால் உமக்கு சோத்திரிக்கிறோம் ராஜா. டாடி, இன்னும் என் மகனை கொண்டு நீங்க செய்ய போற காரியம் அது பயங்கரமா இருப்பதுக்காக சோத்திரிக்கிறோம். என் பிள்ளையை கொண்டு நீங்கள் பெரிய காரியங்களை செய்வதாக, இன்னும் பல கேசட்டுகளை வெளியிட முடியும். என் பிள்ளைக்கு அற்புதத்தை செய்யும். இந்த கேசட்டை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் கோடி கோடியாக ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதித்தபடியா உம்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம், பெரிய காரியம் செய்யும். அன்பு இச டைரக்டர் தினகரையா குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதாக. ஜெயத்தை எடுத்துக்கிறோம், பெரிய காரியம் செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
1: ஒளிநாடா கிடைக்கும் இடம் சுவிஜே தாவீது, இயேசுவ மெய்யான தேவன் ஊழியம், தாமரைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம், தமிழ்நாடு. தொலைபேசி 9444-316-349.
2: Word of the Lord ஹாலோகிராம் ஒட்டப்பட்ட ஒரிஜினல் சிடிகளையே வாங்கி பயன்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களிடம் எல்லா கிறிஸ்தவ ஆடியோ வீடியோ சிடிகளும், பைபிள் மற்றும் திருவசனம் சார்ந்த பரிசு பொருட்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். வேர்ட் ஆஃப் த லார்ட், 119 சேமாத்தம்மன் நகர், 3வது செக்டார், கோயம்பேடு, சென்னை 107. தொலைபேசி எண் 044-247-9926. அலைபேசி எண் 9677087-8.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு எல்லாமே நீ தானப்பா என்று சொல்லு. அவர் நமக்கு எல்லாம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆவி அனைவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. அவருடைய பிரசன்னத்தை இப்போது வாஞ்சித்து நாம் வரவேற்போம். ஆவி அனைவரே

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உம்மை நேசிக்கிறேன் அப்பா. உம்முடைய பின்மாறி மலையோடு பரிசுத்தமும் வல்லமையும் மகிமையும் சபைகளில் உண்டாவதாக. உம்முடைய ராட்சியம் வருவதாக அன்பின் பிதாவே.

கிருபை, உன் கிருபை, உம்முடைய கிருபை மேலானது. ஹல்லேலூயா. Oh, we thank you so much for your grace, Master. உம்முடைய கிருபைக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். நான் அப்படியே அந்த கிருபைக்காக நன்றி செலுத்தலாம். என்னை பாதுகாத்த கிருபை மேலானது, என்னை வழி நடத்தின கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது, கிருபை மேலானது. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. என்னை வழி நடத்தின கிருபை மேலானது, என்னை பலப்படுத்தின கிருபை மேலானது, என்னை பாதுகாத்த கிருபை மேலானது, என்னை சுகப்படுத்தின கிருபை மேலானது, என்னை வழி நடத்தின கிருபை மேலானதே.

ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை மேலானதல்லவா, என்னுடைய ஜீவனை பார்க்கலும் அது மேலானதல்லவா. நான் இருப்பது, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை அல்லவா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சர்வ வல்லமை நிறைந்த நம் தேவனின் அடோனாய் என்கிற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த துதி ஆராதனை சிடி வால்யூம் 2 தேவனுடைய வழிநடத்துதலின் மூலமாக மாத்திரம் ஆயிற்று. நம் திரியேக தேவனுக்கு நான் இதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதற்காக ஜெபித்தவர்களுக்கும் கடினமாய் உழைத்தவர்களுக்கும் உதவி செய்ய முன்வந்தவர்களுக்கும் எனக்கும் என் பெற்றோருக்கும் பலனை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடோனாய் முதலாம் வால்யூம் கேட்ட அநேகர் உங்கள் வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்களையும் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டீர்கள். இதற்காக நான் முற்றிலும் தேவனுக்கே எல்லா துதியையும் செலுத்துகிறேன். இந்த அடோனாய் இரண்டாம் வால்யூம் பாடல்கள் மூலமாக தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களிடத்தில் சொல்ல விரும்பினால் நீங்கள் நிச்சயம் பகிர்ந்து கொள்ளலாம். இதற்கான தொலைபேசி எண் அடோனாய் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரீஸ் 9884555164. நான் மறுபடியும் சொல்கிறேன், 9884555164. ஹோலி காஸ்பிள் மியூசிக் என் நம்பர் 9380222628. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹோலி காஸ்பிள் மியூசிக் 9380222268. அடுத்ததாக நாங்கள் வெளியிடவிருக்கிற அடோனாய் மூன்றாவது வால்யூமை உங்கள் ஜெபத்திலே நீங்கள் நினைத்துக் கொள்ளும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 என்படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து இந்த வசனத்தை உள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வர நிச்சயமாகவே இந்த கூட்டம் முடிந்து போகும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஆமே. ஏனென்றால் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர்களை நான் கேட்டு உங்களிடத்திற்கு கொண்டு வருகிறேன். ஏதோ ஒரு கூட்டத்திற்கு நான் வந்தேன், ஒரு செய்தியை கேட்டேன் என்பது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு ஓடி வருகிற
1: இந்த கூட்டத்திற்கு பிறகு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள கட்டளையிடப் போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம் நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக. இக்காலத்தில் நீங்கள் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் சந்திக்கும்போது அந்த காலத்தில் இப்படி இல்லையே, 10 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இல்லையே, 20 வருஷத்துக்கு முன்பாக எங்கள் வீட்டில் இருந்த ஒரு செழிப்பு இப்போ இல்லையே, 7 வருஷத்துக்கு முன்பதாக இருந்த ஒரு பலன் எனக்கு இல்லையே, அப்போது இருந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லையே என்றெல்லாம் நீங்கள் எந்தெந்த காரியத்தில் இல்லை இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களோ அதை திரும்பவும் ஆண்டவர் இன்றைக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. அந்த காலத்தில் இருந்தது போல இல்லை, அந்த காலத்தில் இருந்த சந்தோஷம், அந்த காலத்தில் இருந்த பலன், அந்த நாட்களில் இருந்த ஒரு ஜபாவி, அந்த நாட்களில் நான் ஆண்டவருடைய வேத வசனத்தை வாசித்தது போல, அந்த நாட்கள் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு நிம்மதி, அந்த காலத்தில் சரீரத்தில் இருந்த பலன் என்னெல்லாம் இல்லை இல்லை இல்லை என்று நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் மிகுந்த நன்றியோடு இந்த நாட்களை நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காகவே இந்த வார்த்தையை என் இருதயத்தில் போட்டார். அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, பூர்வ காலத்தில் இருந்தது போல என் நாட்களை புதியவைகளாக்கும். நம்முடைய ஆண்டவர் காரியங்களை புதிதாய் மாற்றுகிறவர். ஆமென். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறவர். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அதனால அந்த பழைய காலத்தில் இருந்ததையே நீங்க நினைச்சு இந்த காலம் இப்படி இருக்க இப்படி இருக்க இனி எப்படி இருக்கும், இனி வரப்போ இப்பவுமே இப்படி இருந்துச்சுன்னா இனி வரப்போகிற காலம் எப்படி இருக்கும்? உதாரணமா உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் தான் சம்பளம் வைங்க, இந்த 5000 ரூபாய் வச்சே இப்ப என்னால நடத்த முடியலையே, இனி வரக்கூடிய காலத்துல இன்னும் விலைவாசிகள்லாம் உயரும் போது நான் எப்படிதான் அதை சமாளிக்க போறேன், அல்லது இப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம் என்று மருத்துவர் சொல்லிட்டார் வைங்க, இந்த பலவீனத்தை வச்சு நான் வாழ போறேன், இவ்வளவு மருந்து மாத்திரைகளை வாங்க வேண்டி இருக்கு, நான் என்ன இனி என்ன செய்ய போகிறேன்? இப்ப ஒருவேளை உங்க பிள்ளைகள் படித்து அடுத்த கல்வி ஆண்டுக்கு வரப்போறாங்க, அப்போ பள்ளிக்கூடங்களுக்கு போனா 50,000 ஃபீஸ் கட்டுங்க, 1,00,000 ரூபா கொடுங்க, அல்லது 2,00,000 ரூபா கொடுத்தா தான் அங்கே சீட் கிடைக்குமா, நான் என்ன செய்ய போறேன், எங்க படிக்க வைக்க போறேன்? அந்த காலம் போல இல்லையே என்னெல்லாம் உங்க உள்ளத்துக்குள்ள நிறைய வேதனைகளோடு கூட நீங்க வந்திருப்பீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய ஊழியக்காரனாக நான் நின்று ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுபடியும் புதிதாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பொதுவா வேலை இல்லாதவர்கள் நம்ம நாட்டில்
0: அதை விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க
2: சீனியாரிட்டி போயிருக்கேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளும் கூட அவ்வப்போது தங்களை தாங்களே புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தங்களை தாங்களே ஆண்டவருடைய கிருபையினால புதுப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். உதாரணமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 40 அதிகாரம், The book of Isaiah, chapter 40, verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ
3: புது
2: பலன் அடைந்து
3: கழுகுகளை
2: போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
3: அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள்,
2: நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரமான, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அந்த வசனத்தை பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லல, தமிழ் அழகா போட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உங்கள் பலனை மறுபடி புதுப்பிக்க விரும்புகிறார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலனை ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீணா மருந்து மாத்திரை சாப்பிட்டு டாக்டர்ஸ் கொண்டு போய் கொடுக்கிற பணத்தை எதை இன்னைக்கு கூட அனௌன்ஸ் பண்ணாங்க நினைக்கிறேன், நேபாளில் மக்கள் வீடு இல்லாம, வாசல் இல்லாம, பிரெட் வாங்க கூட வழி இல்லாம அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம பண உதவி செய்யணும்னு இங்கே அனௌன்ஸ் பண்ணாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் போன வாரம் கர்த்தருடைய பிள்ளைகளை அமெரிக்காவில் ஊழியர் செய்யும்போது கூட அங்கேயும் சொன்னேன், சும்மா வீணாக மருந்து மாத்திரையெல்லாம் போய் டாக்டர் செலவழிக்கிறத விட அதை கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்தாலும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்களாம் பாஸ்டர்கிட்ட, வருமானமே இல்லை டாக்டர்ஸ், ஜோம் அனுங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு புது பலனை தருவார். கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. எப்போது ஆண்டவர் புது பலனை தருகிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. நல்ல கவனிங்க. ஆனா அடுத்த கேள்வி என்னன்னா, எத்தனை பேர் மணவாளனோடு பிரவேசித்தார்கள்? 5 பேர். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, 5 பேர். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. எத்தனை பேர் காத்திருந்தாங்க? 10 பேர் காத்திருந்தாங்க, 10 பேர் காத்திருந்தாங்க. ஆனால் மணவாளனை கண்டு மணவாளனோடு கல்யாண வீட்டுக்கு போனது யாரு? 5 பேர். மற்ற 5 பேரும் கைவிடப்பட்டுட்டாங்க. காரணம் என்னன்னா, 5 பேருடைய தீவெட்டி அணைந்து போச்சு. தீவெட்டி எரிஞ்சுக்கிட்டே இருந்து மழை மழை மழைன்னு எரிஞ்ச தீவெட்டி மணவாளன் வர லேட் ஆனவுடனே இருந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் எல்லா எண்ணெயும் காலியாக போய் அது கருகி போச்சு தீ. அப்போ ஒன்று மணவாளன் வரும்போது அவங்களால் ஆயத்தமாக நிற்க முடியல. அதனால தான் வேதம் சொல்லுகிறது 5 பேர் கைவிடப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார், இழந்த பலனை கொடுக்க விரும்புகிறார். யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஆமென், ஹல்லேலூயா. எப்ப வேணா காத்திருக்கலாம் பைபிள் சொல்லல, காலையில கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது காலையில கர்த்தர் தம்முடைய புது கிருபையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். ஆமென். யாராவது ஒரு மனுஷன் இங்க வெயிட் பண்ணுங்கன்னா அவர் சொன்னார் மனுஷனுக்காக காத்திருப்போம். ஒரு அதிகாரி நாளைக்கு வாங்கன்னு சொன்னா 10 மணிக்கு வரனா 8 மணிக்கு காத்திருப்போம். இன்றைய நாமத்தினால் நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே எனக்கு என்ன வார்த்தையை கொடுப்பீர். இன்னைக்கு நான் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும், நான் காலையில போய் என்னுடைய ஆபீஸை திறக்கணும், அதுக்கு முன்பாக உங்களுடைய பாதத்தில் நான் காத்திருக்கிறேன், எனக்கு நீர் ஒரு வார்த்தையை தாரும் ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் நீங்க காத்திருந்து பாருங்கள், கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கிறதுலேயே மிக பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? வெயிட் பண்ணுங்க, இதோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் அப்படின்னா வந்துடுறேன்னு போறார், எப்போ வருவாரோ தெரியாது. சிலர் இங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனா நம்ம வந்து பார்த்தா அந்த இடத்துல அவங்க நிக்க மாட்டாங்க. எங்க போயிட்டாங்கன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் இப்பதான் போனேன் அப்படின்றவாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். ஆமென். 103 சங்கீதம் 5 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க.
4: ஆதியாகமம் 11 அதிகாரம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம், வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள், நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பெயர் பாபேல் எனப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டாய் 2 வருஷத்திற்கு பின்பு சேம் 100 வயதான போது அர்பக்சாத்தை பெற்றான். சேம் அர்பக்சாத்தை பெற்ற பின் 500 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அர்பக்சாத் 35 வயதான போது சாலாவை பெற்றான். சாலாவை பெற்ற பின் அர்பக்சாத் 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். சாலா 30 வயதான போது ஏபேரை பெற்றான். ஏபேரை பெற்ற பின் சாலா 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏபேர் 34 வயதான போது பேலேகை பெற்றான். பேலேகை பெற்ற பின் ஏபேர் 430 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். பேலோகு 30 வயதான போது ரெகுவை பெற்றான். ரெகுவை பெற்ற பின் பேலேகு 209 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ரகு 32 வயதான போது செருகை பெற்றான். செருகை பெற்றபின் ரகு 207 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். செருகு 30 வயதான போது நாகோரை பெற்றான். நாகோரை பெற்றபின் செருகு 200 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். நாகோர் 29 வயதான போது தேராகை பெற்றான். தேராகை பெற்றபின் நாகோர் 119 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். தேராகு 70 வயதான போது ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். ஆரான் தன் ஜன்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிராமுடைய மனைவிக்கு சாராய் என்று பெயர். நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பெயர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. அந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாயிருந்தாள். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள். ஆதியாகமம் 212 அதிகாரம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சபதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்போது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்ரீ பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயன் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனியாகமும் 13 ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை.
5: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821.
1: கனிய காண்பாரா அல்லது இளைய காண்பாரா, இவரெல்லாம் சங்க சடங்குகளை குறிக்கிறது, பாரம்பரியங்களை காண்பது. ஆனால் கனிகள் என்பது தெய்வீக சுவாபங்களை உன்னாசங்களை குறிக்கிறது. பாருங்கள், கர்த்தர் பசியோடு ஒரு நாள் அத்தி மரத்தை நோக்கி பார்த்தார், சொல்லியோ அதில் இலைகள் தான் இருந்ததை தவிர கனியில காணும். அந்த மரம் கர்த்தரால் சபிக்கப்பட்டு போனது. இன்றைக்கு மரங்களின் மேல் அருகே நியாயத்தீப்பா கோடாறு வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல எண்ணி குடாமல் போனால் வெட்டும் டாக்டர் போடணும். இங்கே அத்தி மரத்தில் இலைகளால் இருந்தது, கனியை காணவில்லை. சில வேத ஆராய்ச்சியாளர் சொல்றார்கள், அந்த பழம் வரும்பொழுது அது பூ பூக்குமா, இந்த பூ பூத்த அப்புறம்தான் கனி கொடுக்கும். அப்ப அந்த மரத்தில் பூ இல்லை. அப்ப அதான் சபித்தார். இந்த இலைகள் வந்து விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவர்களை கூப்பிட்டு இருக்க அநேக காரணங்கள் இருக்கு அதுல. அமேன். கானானின் வாழ்வு கனி கொடுக்கும் வாழ்வு. கானானை சுற்றி பார்த்து வந்தவர்கள் அங்குள்ள கனியை கொண்டு வந்தார்கள். சுயாட்சிக் கொலை எவ்வளவு பெரியதா இருந்தால் சுமக்க கூடாமல் இரண்டு பேர் அதை கொண்டு வந்தார். அந்த கனியை இயேசுடன் காண்பித்தார்கள். அப்படிப்பட்ட கனில கத்த நமக்கு வாக்கு பண்ணிருக்க ஜெம் பண்ணுவோமா? அன்பான பரலோகத்தா சுவாமி, சங்கம வானொலியிலே திருத்தி நேரத்திலே பாலும் தேனும் ஓடும் வாழ்வு எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே பாலும் தேனும் ஓடலாம்? இந்த பாலும் தேனும் ஓடுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுக்குள்ள வார்த்தை என்ன சொல்கிறது? அதுக்குள்ள வாக்கு தத்துவம் என்ன சொல்கிறது என்று ஐயாமது பிள்ளைகளுக்கு கற்றுத்திருக்கேன் சுவாமி. இதை கேட்டவர்கள் ஒவ்வொருவரும் பாலும் தேனும் ஓடுற வாழ்வாளர் கிருமி செய்ய வேண்டுமாக வச்சுருக்கிறேன். இவரை திறந்திருந்தவனுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து தியானித்து ஆவியின் அபிஷேகத்தால் பெற்றுக்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கனி கொடுக்கும் பிள்ளைகளாக, இந்த உலகத்துக்கு கனி கொடுக்கும் பிள்ளைகளாக, சங்கமான வானொலி நித்தியத்தை கனி கொடுக்கும் பிள்ளைகளாக நீ மாற்றி அமைக்க வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே
2: அருமையான வார்த்தைகள் ஐயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் போக என்ன செய்ய வேணும்? வேறு பிரித வாழ்க்கை வாழ வேணும். பரிசுத்தமான ஆவியை நிரப்பி அவர்களை நடத்துறதுக்கு அவருக்கு நாங்கள் இடம் கொடுத்தோம். இருதயத்தை சுத்தமாக்குவதற்கு அவருடைய இரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்தரித்து எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் அவரே. அனப்பிரியா, அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் நிற்கும் பொழுது அவர்களை மென்மேலமாக ஆசீர்வதிப்பாராக. உங்களோட வார்த்தை மூலமாக ஆசீர்வதித்த உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். மாணவலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஐயா, அருமையான வார்த்தை சிறிய நேரத்தில் கொடுத்தீர்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக என்று கூறி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஐயா மைனர் ஐயா, நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமென். இப்பொழுது காலையத்தில் பாஸ்டர் அஞ்சன் ராசன் மர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கேட்பதற்கு ஆவலோடு காத்து நிற்கிறோம். வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.
3: இன்றைக்கு நாங்கள் பைபிளை படிக்கிறதுனால இப்படியான நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். இருவரையும் இறக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகவலி,
4: ஆதியிலே
3: வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, வார்த்தையான தேவன் எங்களுக்கு வார்த்தை தந்து எங்களுக்கு வாழ்வழிக்கிற வார்த்தையை உங்கள் பாதைக்கு தீபமும் கால்களுக்கு வெளிச்சமுமான வார்த்தையை தந்து அந்த வார்த்தையிலிருந்து இந்த உலகத்திலே நாங்கள் ஆசீர்வாதமாக வாழ இன்னைக்கு பின்பு மறுமையில உம்மோடு

காண மகிமைகள் ரெண்டுக்கிறோம். என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் மக்கு பிரியமாக இருக்க என்னோடு கூட இருந்து கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. அவருடைய வாழ்வில நாங்கள் உங்களுடைய வார்த்தைகள் அவருடைய இருதயத்துல சேர்த்து அவர்கள் இருதயத்தை நிறைவினாலே அவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் பேச பசுத்தாவியானவரே இந்த நேரத்தை பொருட்படும் மும்மடத்தில் தருகிறேன். பசுத்தாவியானவர் என்னை வழிநடத்திவிடாக துதிகர மகிமை மக்கள் செலுத்தி அன்பராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து எம்பிக்கிறேன். தங்களை எப்பொழுது நேசிக்கிற பிதாவே ஆமே. பைபிள் என்பது பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் லீவிங் இந்த உலகத்தை விட்டு பிரிய முன்பாக ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமாக படித்து அதன்படி நடக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் தான் பைபிள். தனியாக நாங்கள் கதை புத்தகம் வாசிப்பது போல வாசித்து முடிப்பதில்லை. நான் இத்தனை தடவை வாசித்தேன் என்பதல்ல, அந்த வாசித்த வசனங்களை தியானம் பண்ணி அதன்படி எங்களுடைய வாழ்வை நடக்கும் பொழுது அந்த வாழ்வு எங்களுக்கு வல்லம் வளம் வாழ்வு தருகிற வார்த்தைகளாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு தன்னுடைய மிஷன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவராக தேவனுக்கு அப்பொழுது கீழ்ப்படிந்தவராக தேவனோடு ராம் முழுவதும் ஜெபித்து துதித்து அவரிடத்தில் இருந்து வார்த்தைகளை பெற்று அந்த வார்த்தைகளை ஏசி இந்த உலகத்தில் பிரசங்கித்தான். மனம் திருப்பங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. பாருங்கள், அதுதான் அவருடைய சத்தியமாக எங்களுக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் எப்படி கற்றுக் கொடுத்தாரோ மனம் திரும்பங்கள், பல்லோர் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நாங்கள் ஏன் இப்படியாக செய்கிறோம் என்றால், எல்லா காலத்திலையும் அவருடைய வருகை வரைக்கும் இந்த மனம் திரும்புங்கள், மதம் திரும்புவதல்ல, மனதை திருப்பிக் கொள்ள வேண்டும், இதயத்தில தேவனுடைய வார்த்தைகளை நிறைந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்வில வளமான வாழ்வை இந்த பூமியிலே இவங்களுக்கு தருகிறது. இதன் பின் ஒரு நித்திய வாழ்வை தருகிறது. பாருங்கள், இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு 80 to 100 வருடங்கள் வாழ முடியும். இதன் பின்பு பாருங்கள், பல மதங்களில் வாழ்கிறவர்களுக்கு இன்னைக்கு பின்பு மறுமையில அவர்கள் ஒரு நிச்சய கொள்கை இல்லை. எந்த ஒரு மதத்திலையும் ஒரு நிச்சய

எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்கும், எப்படி வஞ்சிக்கிற ஆவிகளால இந்த கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுகிற காலத்தில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வார்த்தைகளை நாங்கள் அதிகமாக எங்களுடைய இதயத்தில நிரப்பி அதன்படி வாழும் பொழுது வஞ்சிக்கிற ஆவிகளின் வரங்களை அவர் எங்களுடைய தேவர்களுக்கு தருகிறார். பாருங்கள், நாங்கள் அவரிடம் நிலைத்திருக்க வேண்டும். மகேந்திரையா சொன்னது போல இன்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் கனி கொடுப்பீர்கள். நாம கொடுக்கிற வாழ்வு கனி கொடுக்கிற வாழ்வாக இருக்க வேண்டுமான் இயேசுவை போல நன்மை செய்கிற நக்கிரி

காலத்திலே நிகழ்ந்த பாவிகளை பகுத்தறியும் வரத்தை இயேசுடத்தில் இருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருவரை இவர் ஒரு உண்மையான கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுகிறவரா என்பதை அவருடைய கனிகளினால கண்டுகொள்ள முடியும். பாருங்கள், அவர்களோடு பேசும் பொழுது அவர்கள் தாழ்மை உள்ளவர்களாக உள்ளவர்களா அல்லது மேட்டிமை உள்ளவர்களா அல்லது இப்படியான கனிகள் இயேசு சொன்ன அத்தனை கனிகளும் இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசு இந்த ஊரகத்தில இருக்கும் பொழுது அந்த மத பரிசேய சதுசேயரை பார்த்து அவர்களுடைய கனி இல்லாத வாழ்வு அவர்களிடம் இருந்ததை சுட்டி காட்டினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கனியற்ற பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் வாழ்ந்ததை இயேசு சுட்டி காட்டினார். இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக தாழ்மை உள்ளவர்களாக மக்களை நேசிக்கிறவர்களாக பாவத்தை வெறுக்கிறவர்களாக பரிசுத்தமாக வாழுகிறவர்களாக பெண்களை அவர் அழைக்கிறார். பாருங்கள், நாங்கள் ஆவியும் ஆத்துமாவும் இணைந்து வாழ வேண்டும். அவருடைய ஆவியோடு இணைந்து வாழ வேண்டும். பாருங்க, உலக மக்கள் ஆத்துமாவும் சரீரமும் இணைந்துதான் அவர்கள் வாழ்வார்கள். தங்களுடைய சரீரத்தினாலதான் மனிதனால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களை தேடுவார்கள். அவர்களால இந்த விஞ்ஞான கண்டுபிடி கொள்ள முடியாது. யோவான் 17:3 சொல்லுகிறது, ஒன்றானமை தேவனாகி உண்மையும் வீரப்பிரவனாகி அவர்களால் கண்டுகொள்ள முடியாது. அவர்கள் வேதாகமத்தில் உள்ள குறிப்பிடப்பட்ட தேவன் தான் ஒன்றான மெய்த்தேவன். அவரை அறிந்து கொள்வதற்கு அவருடைய ஆவியின் அபிஷேகம் வேண்டும். ஆவியின் அபிஷேகத்தினால நாங்கள் இன்றைக்கு அவருக்கு சாட்சியாக நிற்கிறதற்கு அவர் அங்கு பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்தம் நிக்கிறவர்களுக்காக. பாருங்கள், ரெண்டு விதமான பக்கம், ஒன்று இயேசுவின் பக்கம், மற்றது உலகத்தின் பக்கமாக இருக்கிறது. இந்த உலகம் பிசாசின் பக்கமாக நரகத்தின் பக்கமாக இருக்கிறது. நாங்கள் இயேசுவின் பக்கமாக பரலோகத்தின் பக்கமாக நிற்கிறோம். பாருங்கள், இயேசுவின் பக்கத்துல இயேசுவை ரட்சகராக இயேசுவின் பக்கத்துல நிற்கும் பொழுதுதான் நாங்கள் அவருடைய வசனத்தின்படி இயேசு எப்படி தேவனுக்கு கீழ்ப்படி இருந்து நடந்தாரோ அதே போல நாங்களும் அவருடைய வார்த்தைகளுக்கு

0: தேவனுடைய மறிக்கிறதுதான் அவருடைய மிஷன். அதுதான் அவருடைய அவர் இந்த உலகத்துக்கு வந்ததன் நோக்கம். அந்த மனுக்குலத்திற்காக தன்னுடைய சாயலாக அவர் ரூபத்தின்படி படைக்கப்பட்ட ஒரு மனிதனும் அந்த நரகத்துக்கு போய் வேதனை உள்ள ஒரு இடத்துக்கு போகக்கூடாது என்றால் அவர்களை பார்க்கும் பொழுது என்னுடைய சகோதரனாக பார்க்கிறார், மகனாக மகளாக பார்க்கிறார் தேவன். இதற்காக தான் அவள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்து தந்து அவங்களை நிரப்பி பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்பொழுது அந்த பலத்தை தந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுத்து எழுப்பின ஆவியானவர் தான். அதே ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு அவர் வாசம் செய்கிற ஆவியானவராக இருக்கிறார். பாருங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது
1: என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும்
0: வார்த்தை தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது. இப்படியான தேவன் தான் ஒன்றானமை தேவன். நாங்கள் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். பாருங்கள், தூதர்களை படைக்கும் பொழுது தேவன்
1: தொடர்பு கொள்ளலாம் என்பதை நீங்கள்

0: ஆவிகள் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. பாருங்க, நாங்கள் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இயேசுடைய புதிய பாட்டில வாழ்கிற நாங்கள் இன்றைக்கு
1: உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்ளும்
0: யுத்தங்களுக்கு இந்த யுத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. வேதாகமம் தெளிவாக சொல்கிறது, மாம்சத்தோடு யுத்தத்தோடும் அல்ல, இந்த துணைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வாரமாக்கிறோம். மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில நாங்கள் வெற்றி கொள்வதற்காக ரட்சணியம் என்னும் தலைச்சிராயை, நீதி என்னும் மார்க்கவசத்தை, சத்தியம்
1: என்னும்
0: அரக்கட்சியை, சமாதானம் என்னும் பாதரட்சியை அணிந்தவர்களாக நாங்கள் நடக்க வேண்டும். பாருங்கள், எங்கு போனாலும் சமாதானத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். படியாக விசுவாசம் என்னும் கிரீடையையும் ஆவியின் பட்டயத்தையும் நாங்கள் எடுத்தவர்களாக, அதுதான் எங்களுடைய யுத்த ஆயுதங்களாக இருக்கிறது. துப்பாக்கி உலக மனிதர்களுடைய யுத்த ஆயுதங்களாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் ஒரு நாள் இந்த யுத்த ஆயுதங்களை எல்லாம் அவர் பாருங்கள் மண்வெட்டிகளாக, உணவு உற்பத்தி ஆக்கிற கருவிகளாக அவர் அதை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு பாருங்கள், இந்த உலக பட்ஜெட்டில் இருக்கிற எல்லா நாடுகளும் யுத்த ஆயுதங்களுக்கு எத்தனையோ பணத்தை, இதற்கு பிரியமில்லாத யுத்தத்துக்காக அவர்கள் செலவழித்துக் கொண்டு வருகிறார்கள். இதனால்தான் சத்துரு இந்த உலகத்தில கொல்ல, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவதை நாங்கள் வேதாகமத்தில பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவனங்களை விட்டு ஓடி போவார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், நாங்கள் ஒன்றையும் 3:16 தேவன் தான், இயேசுதான், பரிசுத்த ஆவியானவர், மூன்று பேரும் பாருங்கள், மூன்று நிலைகளில் இருந்தாலும் ஒரு மூன்று நிலைகளில் இருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தில் அவர் வரும்பொழுது இயேசுவாக வந்தார், மனித்து உயிர்த்தல் தான்.
1: 4169175826
0: நாளில வாக்குத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த பெந்தகோஸ்தே நாளில அனுப்பி பெண்களுக்கு இறங்கி, பாருங்கள், அந்த சீடர்களுக்கு அவர்கள் இயேசு மரித்த பின்பு அவர்கள் கவலையோடு இருந்தார்கள். என்ன நடக்கு, தங்களால என்ன செய்ய முடியுமோ என்று அவர்கள் மீண்டுமாக மீன்பிடிக்க போனார்கள். பாருங்கள், மீன்பிடிக்க போன பொழுது அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. அந்த சீடர்கள் மீன் பிடிப்பிலே நிபுணர்களாக இருந்தார்கள்.

0: காணப்பட்ட ஆனாலும் இயேசுவை விட்டு இயேசுவை விட்டு போய் அவர்கள் வழியை கூடும் பொழுது ஒன்றும் அகப்படவில்லை. பாருங்கள், இயேசு நீங்கள் ஆழத்தை கொண்டு போய் வலது புறத்தை போடுங்கள். அப்படியாக ரெண்டு படகும் நிரப்பத்தக்க.
1: இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com
0: மீனை அவர்கள் பிடித்ததை நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுடைய வார்த்தையின்படி உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், எந்த இடத்திலும் வேறு சில இடங்களாக இருக்கலாம், அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் காரியங்களை செய்யுங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. தேவனுக்கு பிரியமாக செய்ய செய்ய உங்களுடைய வாழ்வில ஆசீர்வாதம் பெருகும். அவருடைய வார்த்தை பாருங்கள் வெறுமனையே திரும்பாது. எப்படி மழையானது பூமிக்கு வந்து நனைத்து இந்த உலகத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு கனி தந்து எப்படி திரும்புகிறதோ அதே போல வார்த்தையும் எங்களுக்கு சுகத்தை தந்து

0: சயின்ஸ் இருக்கிறது, எப்படி நாங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற கருத்து நீதிமொழிகள் என்ற புத்தகத்தில் இருக்கிறது. பாருங்கள், வியாபாரம் உங்களுடைய தொழில்கள்
1: www.sangamam
0: எப்படி செய்ய வேண்டும். ஒரு பொருளை விற்கும் பொழுது, வாங்கும் பொழுது வாங்குகிறவர் சொல்லுவார், அந்த பொருள் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் சுட்டி காட்டுவார், அந்த இது டேமேஜ் ஆகிருக்கிறது, இந்த பகுதி டேமேஜ் ஆகிறது, ஒரு காரை வாங்கும் பொழுது அந்த காரியங்களை எல்லாம் சுட்டி காட்டுவார். இது இப்படியாக சுட்டி காட்டி அந்த பொருளின் விலையை குறைத்து விடுவார். கொள்ளுகிறவன்

வீட்டின பொழுது வெற்றி கொள்ளுவான் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. பருகினான் மலிவாக வாங்கிவிட்டேன் என்று சொல்லி வெற்றி கொள்ளுவான். இது நல்லதல்ல, நல்லதல்ல. இப்படியாக வியாபாரிகள் நீங்கள் பொருளை வாங்கும் பொழுது அந்த வியாபாரம் செய்கிறவர்கள் எல்லாம் நல்லது நல்லது நல்லது அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அந்த வாங்குகிறவரோ அவர் இது நல்லதில்லை, இதுல பிழை இருக்கு, இதுல பிழை இருக்கு, இதுதான் இந்த உலகத்துல நடக்கிறது. ஆனால் தேவன் நாங்கள் நீதியாக வியாபாரம் செய்ய வேண்டும், எவ்வளவு விலைக்கு ஹோல்சேல் விலைக்கு வேண்டினோமோ குறிப்பிட்ட நியாயமான அளவு லாபத்தை வைத்து நாங்கள் அதை விற்க வேண்டும். அந்த லாபம் அந்த லாபத்தை அவர் பெருக்கி தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், சில வியாபாரங்களில மீன் வியாபாரங்கள் இப்படியான வியாபாரங்களில் சில இலங்கை தேசத்தில் இருக்கிறது அந்த தூக்கு தராசை பாவிப்பார்கள். இந்த தூக்கு தராசில சில கிராமங்களுக்கு போய் மிளகாய் சில மரக்கறிகளை கொள்வனை செய்வார்கள். அதுல பாருங்கள் அந்த தூக்கு தராசில அது சீரோவை காட்டாது, சீரோவை காட்டாமல் ஒரு அஞ்சு நாலு அஞ்சு ராத்தல் ராத்தல் கூடத்தான் அதை காட்டிக்கொண்டிருக்கும். இப்படியாக அவர்கள் அதை நிறுத்து அந்த அஞ்சு ராத்தல் பத்து ராத்தலை அவர்கள் திரடி விடுவார்கள். இப்படியாக இந்த மிளகாய் வியாபாரம் செய்கிற இலங்கை தேசங்களில் இப்படியாக நடக்கிறது. பாருங்கள், அப்படியாக

என்னுடையது மனது நீதியை விரும்புகிறது, தவறாக மற்றவர்களை வஞ்சித்து நாங்கள் பணத்தை பெற்றுக் கொள்ளக்கூடாது. இப்படியாக எடுத்துக் கொள்கிற பணங்களையும் நீங்கள் பாருங்கள், பாவத்து பாவ மக்கள் தான், இந்த பாவத்தில் வாழ்கிற உலக மக்கள் தான் இப்படி வியாபாரம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த பணத்தை பிடித்து வஞ்சமாக உழைக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த பணத்தினால நஷ்டம் வரும், நோய்கள் வரும், கவலை வரும். அவர்கள் நேர்மையாக உழைக்கும் பொழுது நாங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, தேவனுக்கு மட்டும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறது.

அதிகாரியும் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் அவர்கள் எங்களை அழித்த தேவன் நம்ம மற்றவர்களுக்கு நற்கிரியைகளை செய்ய வேண்டும். அதற்காக தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை தந்து

வழி நடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வில நாங்கள் இப்படியான தவறான காரியங்களை செய்யாமல் அவர்களுக்கு நன்மை செய்து நச்சரிக்கைகளை செய்யும் பொழுது பெண்களில இவர்களோடு இருக்கிறார். இவர் யோசிப்போடு அவர்கள் யோசிப்போடு தேவன் கூட இருந்தார். அவன் ஜெயிலுக்கு போகும் பொழுது கூட தேவன் இருந்தார். அவனை ராஜா தனது இரண்டாம்

இயேசு உயிர்த்தெழுந்து தனது சொல்லிப்பட்ட கடைசியாக சுவிசேஷம் சூழ்நிலை உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். பாருங்கள், அவர் போய்

உலக காரியங்களில் வேறு காரியங்கள் ஈடும் பொழுது உணராத படி தோன்றும். ஆனால் கூடிய மனதில் எப்பொழுதும் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு அந்த ஆலோசனைகளை தருகிறவராக இருக்கிறார். அவர் ஆலோசனை, அவருடைய ஆலோசனையை நீங்கள் அவர் உடனடியாக நீங்கள் இந்த காரியத்திலே முடிவெடுக்க கூடாது. அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டும். அவர் ஆலோசனை நீங்கள் அவரை அழைத்து இதற்கு ஆலோசனை தாரும் என்று கேட்கும் பொழுது நீங்கள் வெயிட் பண்ண வேண்டும். சில வழியில் ஒரு நாள் ரெண்டு நாள் வழியாக வேதாகமத்தை வாசித்து வாசித்து தியானம் பண்ணி கொண்டு அவர் உங்களுக்கு சமாதானமான ஆலோசனையை தருவார். வேதாகமத்தின் படி உங்களை சமாதானமாக அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். இதுதான் வழி. வலது புறமோ இடது புறமோ மாம்ச சிந்தையில நீங்கள் முடிவை எடுக்கக்கூடாது. மாம்ச சிந்தையில

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

நியாயாதிபதிகளின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்றார். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான். யூதா எழுந்து போனபோது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். பேசேக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரையும் பெரிசியரையும் வெட்டினார்கள். அதோனி பேசேக் ஓடிப்போகையில்,

0: அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். அப்பொழுது அதோனிபேசேக், 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேலின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்துப்போனான். யூதாவின் புத்திரர் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கிவிட்டார்கள். பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் குடியிருக்கிற கானானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள். அப்படியே யூதா கோத்திரத்தார் எபிரோனிலே குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய், அகிமான், தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள். முற்காலத்தில் அந்த எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர். அங்கேயிருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாக போனார்கள். முற்காலத்தில் தெபீருக்கு கீரியாத் செப்பேர் என்று பெயர். அப்பொழுது காலே கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி, பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில், என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். மோசேயின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோட கூட பேரிச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்கு தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்திரத்துக்கு வந்து ஜனங்களோட குடியேறினார்கள். யூதா தன் சகோதரனாகிய சிமியோனோடும் கூட போனான். அவர்கள் சேப்பாத்தில் குடியிருக்கிற கானானியரை முறிய அடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு ஒர்மா என்று பெயரிட்டார்கள். யூதா காசாவையும் அதன் எல்லையையும், அஸ்கலோனையும் அதன் எல்லையையும், எக்ரோனையும் அதன் எல்லையையும் பிடித்தான். கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்திவிட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமற் போயிற்று. மோசே சொன்னபடியே எபிரோனை காலேபுக்கு கொடுத்தார்கள். அவன் அதிலிருந்து ஏனாக்கின் 3 குமாரரையும் துரத்திவிட்டான். பென்யமின் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமின் புத்திரர் கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள். யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய் போனார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார். யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். அந்த வேவுக்காரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு, பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி உனக்கு தயை செய்வோம் என்றார்கள். அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான். அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டுவிட்டார்கள். அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான். அதுதான் இந்நாள் மட்டும் அதன் பெயர். மனாசே கோத்திரத்தார் பெத்சேயான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், இப்லேயாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், மெகிதோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின்
1: கண்ணீருடன் தினம் நன்றி சொல்வேன். கண்ணீருடன்
0: மனுஷரையும் துரத்தி விடவில்லை. கானானியர் அந்த தேசத்திலே தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். எப்ராயிம் கோத்திரத்தார் கேசேரிலே குடியிருந்த கானானியரையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் கேசேரில் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள். செபுலோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகலோலின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களானார்கள். ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப், அக்சீப், எல்பா, ஆப்பிக், ரேகோப் பட்டணங்களின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. ஆசேரியர் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். அவர்களை அவர்கள் துரத்தி விடவில்லை. நப்தலி கோத்திரத்தார் பெத்ஷிமேசின் குடிகளையும் பெத்தானத்தின் குடிகளையும் துரத்தி விடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள். பெத்ஷிமேஸ், பெத்தானாத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். எமோரியர் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள். எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனிலும் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தபடியினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களானார்கள். எமோரியரின் எல்லை அக்கரா பீமுக்கு போகிற மேடு. ஏசாயா 30 அதிகாரம். பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லச்சையாகவும் இருக்கும். அவர்கள் பிரபுக்கள் சோவானிலே போய் அவர்கள் ஸ்தானாபதிகள் ஆனோஸ் மட்டும் சேருகிறார்கள். ஆனாலும் தங்கள் சகாயத்துக்கும் பிரயோஜனத்துக்கும் உதவாமல் வெட்கத்துக்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள். தெற்கே போகிற மிருக ஜீவன்களின் பாரம், துஷ்ட சிங்கமும் கிளச்சிங்கமும் விரியனும் பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பமும் வருகிறதும் நெருக்கமும் இடுக்கமும் அடைவிக்கிறதுமான தேசத்துக்கு அவர்கள் கழுதை மறிகளுடைய முதுகின் மேல் தங்கள் ஆஸ்திகளையும் ஒட்டகங்களுடைய முதுகின் மேல் தங்கள் பொக்கிஷங்களையும் தங்களுக்கு உதவாத ஜனத்தண்டைக்கு ஏற்றிக்கொண்டு போகிறார்கள். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று அதற்காக கூறுகிறேன். இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையில் எழுதி ஒரு புஸ்தகத்தில் வரை. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும்.
1: செய்த நன்மைகளை நினைத்தேன், நன்றி சொல்லி துதிப்பேன், நாளெல்லாம் பாடுவேன்.
0: கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றும் நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்ளுகிறபடியால்

0: இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீரென்று சடுதியாய் இடிய போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்லுகிறார். அவர்களை அவர் தப்பவிடாமல் உடையும்படி குயக்கல்லத்தை நொறுக்குவது போல அவர்களை நொறுக்குவார். அடுப்பிலே நெருப்பு எடுக்கிறதற்கும் குளத்திலே தண்ணீர் மொழுகிறதற்கும் நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் அகப்படாதே போம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் அப்படியல்ல குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள். அப்படியே ஓடிப்போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறிப்போவோம் என்கிறீர்கள். அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த அனைவரும் ஓடிப்போவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உன் சுரூபங்களை மூடிய வெள்ளித்தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். நிலத்தை ஒழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும். அவருடைய கோபம் எரிகிறதும் கணன்று புகைகிறதுமாயிருக்கும். அவருடைய உதடுகள் சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினி போல இருக்கும். நாசம் என்னும் சல்லடையிலே ஜாதிகளை அரிக்கும்படிக்கு அவர் ஊதும் சுவாசம் கழுத்து மட்டும் எட்டுகிற ஆற்று வெள்ளத்தை போலவும் ஜனங்களுடைய வாயிலே போட்டு அலைக்கழிக்கிற கடிவாளத்தை போலவும் இருக்கும். பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல பாடுவீர்கள். கர்த்தருடைய பர்வதமாகிய இஸ்ரவேலின் கண்மலை அண்டைக்கு போக நாகசுரத்தோட நடந்து வருகிற போது மகிழுகிறது போல மகிழுவீர்கள். கர்த்தர் மகத்துவமானவர். தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல் மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசீரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். கர்த்தர் அவன் மேல் சுமத்தும் ஆக்கினை தண்டம் செல்லுமிடமெங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனுடன் போகும். கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். தோப்பேத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது. ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதை ஆழமும் விசாலமும் ஆக்கினார். வேகும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு. கர்த்தரின் சுவாசம்.
1: எபிரேயர் 13 அதிகாரம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக. வேசி கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அந்தியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல, சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதி சீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு எந்தெந்தைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள்.

0: ஆமீன் ஆமீன். இன்று 5ஆம் தேதி, 6ஆம் மாதம், 5ஆம் தேதி, ஜூன் மாதம், 5ஆம் தேதி, ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளை ஒப்புவிப்போம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர்தாமே வழி நடத்தி தருவாராக. இந்த நாளுக்கான வசனம், சகோதர சிநேகிதத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று ரோமர் 12:10 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 23:24, ஏசாயா 29, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாடுலிருந்து எபிரேயர் 12 அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். வாக்கு தத்துவம், நற்சிந்தனை, ஜீவமன்னா அவர்களை இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூட 24 மணித்தியாலமும் நேரடி ஒலிபரப்பாகவும் மறு ஒலிப்பாகவும் நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த வேலை கேளுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் அத்திகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மால வேளையிலே எங்களுடன் சௌரி பினோ அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நோர்வே தேசத்திலிருந்து மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். அந்த வேளையில் அவர்களுக்கும் தங்கு தடை என்று இணையக்கத்தில் உதவி செய்வாராக. ஜெபிப்போம். நாங்கள் இந்த வழியிலும் எங்களுடன் பாசன ஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனையை வழி நடத்துவார். 8 மணி வரையும் அந்த வகையிலே துதிகளோடு, பாடல்களோடு, ஜபங்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்துவார். அவரையும் குடும்பத்தாரையும், அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர்தாமை கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் நாங்கள் தேவ ஊழியர் பஸ்ன ஹோமி லோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரேசலோடமா உங்களுக்கு காலை வணக்கங்கள்.
1: இந்த நாளிலே கூட எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் கவனித்து பார்த்து